நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நேரம் காலை 5:50 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சகாண்டு 1948 வைசாக மாதம் 26 பராபவ வருடம் ஆனி மாதம் 2 June 16 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நினைப்பும் சொல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நெஞ்சார உண்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவரை காட்டிலும் மேம்பட்டவர்கள். குறள் எண் 295 அதிகாரம் வாய்மை.
1: மனத்தொடு வாய்மை மொழியில் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை.
0: நினைப்பும் சொல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நெஞ்சார உண்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவரை காட்டிலும் மேம்பட்டவர்கள். குறள் எண் 295 அதிகாரம் வாய்மை.
2: தொடர்ந்து கேட்கறீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், காலை 6:02 அறிவிப்புகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, காலை 6:35 ஒரு சொல் கேளி இன்று ஒரு செய்தி வரி பகுதிகளில் அறிவிப்புகள் மற்றும் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 7:00 அறிவோம் 1000, காலை 7:10 மதுரத்தென்றல், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:25 நலமாய் வாழ பகுதியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வாழ்க்கை முறை நோய்கள் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா சிந்தனையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரத்தென்றல், காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 8:02 மதுரத்தென்றல் தொடர்ந்து, காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 8:30 மறுபடியும் மதுரத்தென்றல் தொடர்ச்சி. காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, மன வலிமைக்கு வித்திடும் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். காலை 9:00 அரங்கிசை பகுதியில் திருவாரூர் கிரீஷ் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்களின் வயலின் இசை, என் எஸ் கல்யாணராமன் அவர்களின் மிருதங்கம் இசை. காலை 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். முற்பகல் 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், முற்பகல் 11:02 மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர், அதனைத் தொடர்ந்து மதுரத்தென்றல் திரை இசையாக. நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, நண்பகல் 12:10 இசை மேடையில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு, நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், நண்பகல் 12:50 மெல்லிசை. பகல் 1:00 அறிவிப்புகள், பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பகல் 1:10 எண்ணுயிர் தோழி பகுதியில் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடன் நேர்காணலின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுகிறார் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். நண்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், நண்பகல் 1:55 மெல்லிசை நாடு தாய் திருநாடு, அதனைத் தொடர்ந்து மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 2:15 மதுரத்தென்றல், மதியம் 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, மதியம் 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மறு ஒலிபரப்பு மாலை 5:27 துவங்கும். மாலை 5:30 மதுரத்தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், மாலை 6:40 மதுரத்தென்றல், இரவு 7:00 மதுரத்தென்றலினை இரவு 7:00 மதுரத்தென்றலினை தொடர்ந்து இரவு 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் சரவணன் அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 7:25 பண்ணை செய்தி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மண்ணும் மணியும் பகுதியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து பேராசிரியர் டாக்டர் வி பழனிச்சாமி அவர்கள் தரும் நேர்முகத்தின் முதற் பகுதி, இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், இரவு 8:05 மதுரை.

தென்றல். இரவு 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இரவு 8:45 மதுரத்தின்றல், இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 9:15 மதுரத்தின்றல், இரவு 9:30 அறிவியல் நேரம் பகுதியில் சிங்கவால் குரங்கு நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவரியே தமிழ்ச்செல்வி அவர்கள் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ். இரவு 10:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவினை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி தொடர் நிகழ்ச்சி. தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள். இரவு 11:00 நிகழ்ச்சி நேரமும், இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், இரவு 11:10 ஆகாஷ் சிவானி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நேரம் காலை 5:59:20. இன்னும் சில நொடிகளில் ஒலிக்கிறதுக்கு காலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம். வழிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி திட்ட பணிகள் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இன்று முதல் மலர காத்திருக்கும் முதன்மை அலைவரிசை. மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இசை நிகழ்ச்சி, திரைகானம், இலக்கியம், நாடகம் என பல பரிணாமங்களோடு இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோடு புது பொலிவுடன் மலர காத்திருக்கிறது. முதன்மை அலைவரிசையின் முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இன்று முதல்

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா. ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒரு முறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

இன்னும் சில நொடிகளில் ஒலிக்கிறதுக்கு காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து காலை 6:10 கேட்கலாம் இணையதளம் நல்லவை கேட்க.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிகத் தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிகத் தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்டு வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார் விருந்தோம்பல் என்று சொல்லி, விருந்து புறத்தான் தானுண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது.

சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள் பங்காளிகள் இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள் அப்படி. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதை தான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: நேரம் காலை 6:15. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க பக்தி மனம் கமழும் பக்தி மாலை.

நேரம் காலை 6:20. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1669 கிலோமீட்டர்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இது பக்தி மனம் கமழும் பக்தி மாலை.

நேரம் காலை 6:25 25 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலிச்சுக்கிட்டு இருக்கு பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஏஆர் ஷேக் முகமது அவர்கள் குரல் தான் கேட்க இருக்கீங்க. கேட்கலாம், இது பக்தி மாலை.

0: நேரம் காலை 6:35. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த நேயர்களே, உழவர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 20 அன்று தீவன தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10:00 முதல் 4:00 வரை 9488575716 என்ற கைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 22 முதல் 30 வரை ஒரு வார காலம் வயர் கூடை பின்னுதல் பற்றிய பயிற்சி காலை 10:00 முதல் மாலை 4:00 வரை நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள பெண்கள் மற்றும் மகளிர் குழு உறுப்பினர்கள் இந்த இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9488575716. இந்த எண்ணில் பதிவு செய்ய காலை 10:00 முதல் மாலை 4:00 வரை அழைக்கலாம். ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை தொழில்நுட்ப மேலாண்மை குறித்த அறிவிப்பு. கோடை காலத்தில் விவசாய நிலங்களை நிர்வகிப்பதும் சாகுபடி செய்வதும் சவாலான ஒன்று. கடுமையான வெப்பம் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சில நடைமுறைகளை விவசாயிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அறுவடை முடிந்தவுடன் நிலத்தை கோடை உழவு செய்ய வேண்டியது அவசியம். இது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் நோய்க்கிருமிகளை சூரிய வெப்பத்தின் மூலம் அழிக்கவும் உதவும். மண்ணின் காற்றோட்டத்தை அதிகரித்து அடுத்த சாகுபடிக்கு மண்ணை தயார்படுத்தும். கோடையில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க சொட்டு நீர் அல்லது தெளிப்பு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். நிலத்தில் பண்ணை குட்டைகளை அமைத்து கோடை மழையை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். குறைந்த நீர்

0: வளரக்கூடிய வறட்சியை தாங்கும் பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். உளுந்து, தட்டைப்பயறு, பாசிப்பயறு சாகுபடி செய்யலாம். நிலக்கடலை, எள், சூரியகாந்தி பயிர்கள் கோடைக்கு ஏற்றவை. முறையான நீர்ப்பாசனத்துடன் தக்காளி, மிளகாய், கத்தரி சாகுபடி செய்யலாம். வறட்சியை தாங்கி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திரவ உயிரி உரத்தை பயன்படுத்தலாம். நீர் பற்றாக்குறை காலங்களில் பயிர்களை வாடாமல் இது பாதுகாக்கும். செடிகள் பச்சையாகவும் செழிப்பாகவும் வளர செய்யும். பொட்டாஷ் பாக்டீரியா போல இது பயிரின் ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தும். இதை பயன்படுத்தும் முறை: ஒரு ஏக்கருக்கு 250 முதல் 500 மில்லி திரவ உயிரி உரத்தை எடுத்து அதை 150 முதல் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர்களின் இலைகள் மீது அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கலாம். பசலைக்கீரை, கொத்தமல்லி போன்றவற்றை நிழற்பாங்கான இடங்களில் பயிரிடலாம். நிலத்தை பயிரிடாமல் விட்டால் களைகள் சேர்ந்து தரிசாகிவிடும். அதற்கு பதிலாக தக்கை பூண்டு அல்லது சணப்பை போன்ற பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்து நிலத்தில் உழுது விடுவதன் மூலம் மண்ணின் வளம், நீர்ப்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கலாம். உரச் செலவும் குறையும். விவசாயத்துடன் தேனி வளர்ப்பு, பால் பண்ணை, கோழி வளர்ப்பு போன்ற தோட்டக்கலை சார்ந்த தொழில்களில் ஈடுபடலாம். இது கூடுதல் லாபம் தரும். இவ்வாறு தேனி மாவட்ட சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நார்மலாக அந்த காடுகள் அந்த மாதிரி இருக்க வழியில் பார்த்தோன்னா யாரும் உரம் போடுறதில்ல. ஆனால் அங்கே பார்த்தோன்னா மரம் வந்து நல்லா செழிப்பாக வளரும். இது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கீழே இருக்கக்கூடிய பாறைகள், அந்த பாறைகளில் மினரல்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். ஸோ அந்த மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே மண்ணில் வந்து சத்துக்கள் குறைய குறைய இந்த பாறைகள்லேருந்து சத்துக்கள் வந்து மேலே வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் அந்த யூக்லிபிரியம் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். மேலே குறைய குறைய கீழே இருந்து சத்துக்களில் விரியும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சத்துக்கள் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆகும். அதனால தான் நம்ம அந்த உரம் மேலாண்மை, இயற்கை உரம் ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறோம். அந்த சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம தலைச்சத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சில மினரல்கள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதான் சால்ட் பீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது போக அந்த பெங்கால் பீட்டர், ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு மினரல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த நைட்ரஜனுக்கு மேஜர் சோர்ஸு. இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த எரிமலை கிட்ட வந்து இந்த அமோனியம் சல்ஃபேட்டாகவே சத்துக்கள் வந்து இருக்குது. இதை தவிர்த்து அடுத்த மேஜர் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அமோனியா அப்படிங்கிற இந்த ஒரு வாயு, அதில் இருந்து அந்த வாயு எப்படி மண்ணுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த நைட்ரஜன் அப்படிங்கிற அந்த சத்தை முத முதலாக சொன்ன ஒரு பேர் வந்து ரூதர்ஃபோர். ஒரு சுவை இல்லாத அதிகப்படியான நோபல் கேஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கு அப்படின்னு சொன்னவர் பேர் ரூதர்ஃபோர். ஸோ அப்போ அவர் சொன்னப்ப, இதை அதிகமாக நம்ம பூமியில் இருக்க அப்படி இருக்கும்போது இதோட குறைபாடு எதுவும் வராது அப்படின்னு தான் ஆரம்பத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தியோடர் டிசாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து தலைச்சத்து அப்படிங்கிறது கேசியஸ் ஃபார்ம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா தாவரங்களுக்கு உதந்ததல்ல, ஒரு சில தாவரங்கள் மட்டுமே அதை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னவர் தியோடர் டிசாசர். இதுக்கப்புறமா தான் இந்த நைட்ரஜன் வந்து பிளான்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்குது, இந்த தலைச்சத்தை பயிர்கள் எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறத முன்னோடியாக இதுலேருந்து தான் வருது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக இந்த தலைச்சத்து ஆகாயத்தில் இருக்கும்போது மின்னல் வெட்டும்போது இந்த தலைச்சத்து நைட்ரஸ் ஆக்சைடாக வந்து கன்வெர்ட் ஆகுது மேடம். அந்த நைட்ரஸ் ஆக்சைடு மழை தண்ணியோட சேர்ந்து நைட்ரிக் ஆசிடாக மாறி அந்த நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம பூமியை சேரக்குள்ள இந்த நைட்ரஜன் வந்து சோர்சஸாக நமக்கு வந்து அமைதிங்க மேடம். ஸோ அந்த மினரல் சோர்சஸும் ஒன்று. இதை தவிர்த்து இந்த மணிச்சத்து, சாம்பல் சத்து பார்த்தோம் அப்படின்னா, மணிச்சத்துக்கும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மினரல்ஸ் பேர் வந்து அப்படைட் மினரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்க எல்லா அப்படைட் மினரல்ஸுமே இந்த மணிச்சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து பொட்டாசியம், ஸோ பொட்டாசியமும் நிறையா மினரல்ஸ் இருக்குது. பொட்டாசிக் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து அந்த மினரல்ஸில் தான் இதில் இந்த பூமிக்கு சத்துக்கள்
2: கிடைக்குது. இது அப்படியே டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குது தாவரங்களுக்கு.
1: இந்த சத்துக்கள் வந்து தாவரங்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் மேடம். ஏன்னா கீழே பாறையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்கள் ரிலீஸ் ஆகி

0: ஏன் மேலே மண்ணுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, பொட்டாசியத்தில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சபிள் கே, நான் எக்ஸ்சேஞ்சபிள் கே, ஸோ லேபியல் கே அப்படிங்கிற மாதிரி நாலு வகையாக பிரிச்சுருவாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறதுல இந்த சொல்யூஷன் கேன்னு சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷன் கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களுக்கு உதந்தது, தாவரங்கள் அந்த சத்துக்களை தான் எடுத்து வளரும் மேடம். மீதமுள்ள கேல என்ன ஆகும்னா அங்கங்கே அப்படியே இருக்கும். சொல்யூஷனில் குறைய குறைய ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த உரம் மேலாண்மை இது எல்லாமே நம்ம வந்து இது பண்ணுறோம்.
1: ஸோ இதெல்லாம் கொடுத்தது நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்தாதான் வந்து
0: சப்போர்ட் கொடுத்தாதான் மண் வளத்தை பெருக்க முடியும், தாவரங்கள்லையும் நம்ம அதிகமான மகசூல் வந்து பெற முடியும் மேடம்.
2: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் என்பது குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: காலை 6:44 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் தான் கேட்க இருக்கும்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர்

ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில

0: தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைன்லேயே வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

0: துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத் துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர் பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காலை 6:55 40 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இயற்கை இன்பம் சூழல் சிந்தனையாக.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: பிளாஸ்டிக் பாத்திரமா இல்லை இதயத்துக்கான மறைமுக எதிரியா? நாம் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்கள் நம் வாழ்க்கையை எளிதாக்குகின்றன, ஆனால் அவற்றில் சில நம்மை மெதுவாக பாதிக்கவும் செய்கின்றன. தண்ணீர் பாட்டில், உணவு டப்பா, ஷாம்பு பாட்டில், டூத்பேஸ்ட் டியூப், குழந்தைகளின் பொம்மைகள், இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அல்லவா? இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் பலவற்றில் இருக்கும் ஒரு ரசாயனம் குறித்து உலக அளவில் பெரும் கவலை எழுந்துள்ளது. அதன் பெயர் DEHP டை-2-எத்திலிக்சல்ஃபெத்தலேட். இது ஃபெத்தலேட் என ரசாயன குடும்பத்தை சேர்ந்தது. பிளாஸ்டிக்கை மென்மையாகவும் வளைந்து கொடுக்கும் தன்மையுடனும் வைத்திருக்க இதை பயன்படுத்துகிறார்கள். சமீபத்தில் தி லான்செட் இ பயோமெடிசின் இதழில் வெளியான ஒரு ஆய்வு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது. அந்த ஆய்வு DEHP ரசாயனத்திற்கும் இதய நோய் மரணங்களுக்கும் இடையே கவலைக்குரிய தொடர்பு இருப்பதாக கூறுகிறது. அந்த ஆய்வின்படி DEHP காரணமாக ஏற்படும் இதய நோய் மரணங்களில் உலகிலேயே இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உலகம் முழுவதும் இந்த ரசாயனத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் இதய நோய் மரணங்களில் கிட்டத்தட்ட 1/3 இந்தியாவில்தான் ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 2018 மட்டும் 55-64 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே DEHP பாதிப்பு தொடர்புடையதாக கருதப்படும் இதய நோய் மரணங்கள் இந்தியாவில் 100,000 அதிகமாக இருந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சரி, பிளாஸ்டிக் எப்படி இதயத்தை பாதிக்கும் என கேட்கலாம். இந்த DEHP நம் உடலுக்குள் சென்றால் இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் இரத்த நாளங்களில் அலர்ஜி ஏற்படலாம். காலப்போக்கில் இதய நோய் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளின் அபாயம் அதிகரிக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, உடல் பருமன், நீரிழிவு, கருத்தரிப்பு பிரச்சனைகள், சில வகை புற்றுநோய்கள் மற்றும் முன்கூட்டிய பிரசவம் போன்ற பிரச்சனைகளுடனும் இந்த ரசாயனத்திற்கு தொடர்பு இருக்கலாம் என பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துகிறோம் என நினைக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் பிளாஸ்டிக் தான் நம்மை பயன்படுத்துகிறது போல இருக்கிறது. கடைசியாக வாங்கிய தண்ணீர் பாட்டில் எங்கே போனது என மறந்து விடுகிறோம், ஆனால் அது 100 ஆண்டுகள் சுற்றுச்சூழலில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த DEHP ரசாயனம் உணவு டப்பாக்கள், மருத்துவ உபகரணங்கள், ஷாம்பு பாட்டில்கள், அழகு சாதன பொருட்கள் மட்டுமல்ல, சில பொம்மைகளில் பயன்படுத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது. குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பது பெற்றோருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஆனால் அந்த பொம்மை பாதுகாப்பானதா என்பதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலம் இது. சில ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 2000 நடுப்பகுதியில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட சில பொம்மைகளில் EM ஃபெத்தலைட் போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருப்பதாக உலக அளவில் கவலை எழுந்தது. இதனால் பல பிரபலமான பொம்மை நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை சந்தையில் இருந்து

0: திரும்ப பெற்ற சம்பவங்களும் நடந்தன. அதன் பிறகு உலகம் முழுவதும் பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டன. சீனாவிலும் உற்பத்தி தரங்கள் மேம்படுத்தப்பட்டன. தற்போது பல உற்பத்தியாளர்கள் ASTM மற்றும் EN71 போன்ற சர்வதேச பாதுகாப்பு தரநிலைகளை பின்பற்றி பொம்மைகளை தயாரித்து வருகின்றனர். நம் இந்தியாவிலும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல விதிமுறைகள் உள்ளன. இந்திய தர நிர்ணய அமைப்பான BIS பொம்மைகளுக்கான பாதுகாப்பு தரங்களை வகுத்துள்ளது. 2020 முதல் இந்தியாவில் விற்கப்படும் அனைத்து பொம்மைகளும் குறிப்பிட்ட பாதுகாப்பு தரங்களை பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் பல அம்சங்களை உள்ளடக்கியவை. சிறிய பாகங்கள் கழன்று விழுந்து குழந்தைகள் விழுங்கும் அபாயம் இருக்கக்கூடாது. குறுமையான முனைகள் அல்லது விளிம்புகள் இருக்கக்கூடாது. எளிதில் உடைந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது. வண்ணப்பூச்சி மற்றும் பிளாஸ்டிக்கில் EM ஃபெத்தலைட் போன்ற நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் இருக்கக்கூடாது. சாதாரண பயன்பாட்டில் பொம்மைகள் நீடித்து இருக்க வேண்டும். நாம் என்ன செய்யலாம்? முதலில் தேவையில்லாத ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். வீட்டிலிருந்து வெளியே செல்லும்போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்லலாம். சூடான உணவுகளை பிளாஸ்டிக் டப்பாக்களில் வைப்பதை முடிந்தவரை குறைக்கலாம். கண்ணாடி, எஃகு அல்லது மண் பாத்திரங்களை அதிகமாக பயன்படுத்தலாம். பொருட்கள் வாங்கும் போது அதன் லேபிள்களை படிக்கும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ளலாம். குழந்தைகளுக்கான பொம்மைகளை வாங்கும் போது BIS தரச்சான்று உள்ளதா என்பதையும் கவனிக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் G. முருகராஜ் அவர்கள்.

0: அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒரு முறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் தொடர்ந்து மதுரத்தென்றல் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். பாடல்களை கேட்பதற்கு முன் விளம்பரங்கள்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திரமோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார்.

0: பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல்துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு

0: பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வாழ்க்கை முறை நோய்கள் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள்.
1: லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னா நம்ம லைஃப்ல சில பண்ணக்கூடிய ரொட்டீன்ல இருந்து மாறின நிறைய விஷயங்கள்னால வந்த விளைவு தான் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இது இப்போ நேற்று இல்லாம ஒரு 2-3 டெக்கேட்ஸ் நம்ம எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம ஃபேமிலிலயும் சரி எல்லாருமே கோச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா சொல்றது வந்து பிபி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் பொதுவா சொல்றோம். இதுக்கு மூலதனமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒபிசிட்டி, ஒரு வெயிட் கெயின் இல்லையா? சோ அதுதான் வந்து ஒரு பேசிக் ரீசன். நிறைய கிளைண்ட்ஸோ பேஷண்ட்ஸோ வந்து வர்றப்போ முதல் வந்து
2: அவங்களும் வந்து நிறைய

0: அதனால டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, ஒரே பொசிஷன்ல இருக்கிறது, மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமும் தான் வந்து ஒரு காரணிகள். இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு மாறுறது. இது வந்து உடனே இப்போ ஒரு மாசம் ஒர்க் பண்ணினால வந்துடாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் இயர்ஸ் எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம, ஒரு ஃபுட் வந்து ஒரு மாடரேஷன்ல இல்லாம இருக்கிற மக்களுக்கு தான் வரும், அபார்ட் ஃப்ரம் ஜெனட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு. சோ இதனால தான் என்ன சொல்றோம்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்றோம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னா ஒரு பிக்சரை பார்த்த உடனே கிரேவ் ஆகி ஓகே நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம, பசிச்சு சாப்பிடறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி அளவா சாப்பிடறப்போ இது கூடவே நம்ம வந்து ஆசன பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு லோட்டஸ் போஸா இருக்கட்டும், ஒரு பட்டர்ஃபிளை போஸா இருக்கட்டும், பேசிக் பிராணாயமா, ஒரு நாடி சுத்தி பிராணாயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உடம்புல நடக்கிற ஒவ்வொரு ஃபியூவல் கொடுக்கறதுக்கு, ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் ஒவ்வொரு மசில்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து எப்படி பெட்ரோல் ஃபில் பண்றோமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து இப்படிதான் நம்ம வந்து ஃபியூவல் கொடுக்க முடியும். இதே மாதிரி மெடிடேஷன் பிராணாயமா வந்து எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னா பாடியை கிளென்ஸ் பண்ணும். கிளென்ஸ் பண்றப்போ இருக்க ஒரு பிளாக்கேஜஸ் டஸ்ட் எப்படி நம்ம ரிமூவ் பண்றோம், அதே மாதிரி தான் வந்து இந்த ஆசனங்கள் மெடிடேஷன் இதெல்லாமே பண்ணும் நம்ம பாடியில.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வாழ்க்கை முறை நோய்கள் சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டால் சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினா கையை கொஞ்சம் உள்ளே

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை பெற்றுள்ள பிரதமருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம்

0: வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று துறை செயலர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து 16 கிலோ போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர். நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02:45. மதுர தென்றல் திரையிசை கேட்கலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலாதேவி.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய வளம் பெறுவோம்

0: நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர் பிரேமலதா அவர்கள்தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது June 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
1: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு அறிவித்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பற்றி இப்போ சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். இந்த யோகாவை பற்றி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் இருக்கும்.
0: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்போ கடைபிடிக்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்களேன்.
1: பொதுவாகவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா ஆசனங்கள் செய்கிறது, பிராணயாமா பண்ணுறது, தியானம், கண்ணை மூடி உட்காந்துருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்குது. ஆனால் உண்மையாகவே யோகா அப்படின்னா என்னென்னா உடல், மனம், ஆன்மா, ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம செய்கிற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல் வாய் அப்படின்ற உறுப்புகள் இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது, என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்கள்கிட்ட நான் என்ன பேசணுன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவாக நாம் நினைக்கிறது எக்ஸசைஸ், பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
0: இப்போ மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதில் உகந்ததாக இருக்குது?
1: உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமாக இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சமநிலையில், உள்ளச்சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மனம் சமநிலையில் இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த ப்ராக்டிஸை நம்ம ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக பண்ண என்ன ஆகும்னா உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக, நிதானமானதாக, ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமையை நமக்கு கொடுக்குது.
0: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
1: பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் அதை மூச்சோடு ஒன்றிணைந்து செய்யும்போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு ப்ளஸ் அதோட இருப்புத்தன்மையோடு சேர்ந்து இயைந்து செய்யும்போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா பிராணயாமா வந்து ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணுது. நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மனதை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாததுனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்போ மனதை போய் நீங்கள் கோவப்படாத அப்படின்னு சொன்னால் அது அப்போ தான் கோவப்படும். எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் கண்ணை மூடி வீட்டில் இருக்க உங்களோட கிச்சன் கேஸை நினைக்க

0: மனதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த ப்ரீத்திங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்கள் டச் பண்ண முடியும். இப்போ மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. ஸோ அந்த மூச்சுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் ப்ரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு பிராணாயாமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பாக பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா, அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா, தேனீக்கள் இருக்கிறாங்கள, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதிலிருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்.
1: இப்போ மன வலிமை, உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, இதை நம்ம வந்து முறையாக எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துகிட்டு போகிறது எப்படி சாத்தியம்?
0: அந்த காலத்துலலாம் யோகா ஒரு யோகியாக ஆகணும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்காந்து பல வருடங்களாக இருந்து, அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையாக முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்ற பட்சத்தினால, இந்த காலத்தில் அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கற்றுக்க முடியாதுன்ற காரணத்தினால, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கொஞ்சம் ஆசனாஸ், கொஞ்சம் பிராணாயாமா, தியானம் செய்து அந்த நாளை துவங்கினோம்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கும்.
1: இதை முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரங்கள் செஞ்சால் போதுமா, இல்லை அதிக அளவில் செய்கிறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கும்?
0: யோகாவை பொறுத்தவரை இவ்வளோ நேரம் செஞ்சால் இவ்வளோ கூட எஃபெக்ட்டு, இவ்வளோ குறைச்ச நேரம் செஞ்சால் குறைச்ச எஃபெக்ட்டு அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்கள் எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதில் எவ்வளோ ஆத்மாத்மா செய்கிறீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். 1 மணி நேரம் செய்யணும், இல்லை 2 மணி நேரம் கட்டாயம் நீங்கள் யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மினிமம் நாங்கள் 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்கள் முழுவதுமாக யோகாவுக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்கு உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, ப்ளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை, மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
1: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பாக செய்யணும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவர்களாக இருக்கட்டும், அது முக்கியமாக பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்போ செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
0: இவங்க செய்யணும் அவங்க செய்யணுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. யோகாவுக்கு எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலாக இதில் என்னன்னா, சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாகவே செய்கிற ஒரு யோகாவை நாம் வளர்ந்துட்டோம், நம்ம பெரிய அறிவாளின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இயற்கையாக நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம பர்பஸாக யோகாவை செய்யணும்னு நமக்குள்ளே திணித்து வலுக்கட்டாயமாக செய்கிற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் போது பார்த்துருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ளே இழுக்கும்போது அதோடய வயிறு வெளியில் வரும், மூச்சு வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகும். அதை தான் நாங்கள் யோகிக் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாகவே எல்லா குழந்தைகளும் செய்கிற ஒரு விஷயம், இதை நாம் மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால் நாங்கள் யோகா கிளாஸில் உட்காந்து யோகிக் ப்ரீத் பண்ணுங்க, மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோழி, குருவி அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்தில் போனால் பயங்கர கவனமாக டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளோ அலர்ட்டாக விழிப்புணர்வாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. ஸோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மையை உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம், நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
1: இப்ப மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போது, ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு,

0: எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்.
1: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும், சட்டுன்னு முடியணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரெசிவான மனநிலையில் இருக்கவங்கள நிதானமாக கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேறு எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்குது. ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறையா இருக்குது. அதில் ஆக்டிவாக சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக செய்யக்கூடிய யோகாஸ். ப்ரீத்திங் பேட்டர்ன்லேயே வந்து கபாலபதி ப்ரீத்திங், டாக் ப்ரீத்திங், இப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதில் இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. ப்ளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா பிராணாயாமாவில் இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாமம். அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லைன்னா ஆ ஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ரெகுலராக கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மனசில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நினச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணுன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோடு நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம் அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வாமையுது.
0: இப்போ யோகா செய்கிறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
1: இந்த காலத்தில் நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம்தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்லேருந்து செய்யக்கூடிய செயல்கள்லேருந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போது இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
0: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாவுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றிம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில், மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர்.பி. பரிமளாதேவி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொதுநலன்
6: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நாதசுதா ரசாயன தொடங்கும் தியாக

நேரம் இப்போது 9:27:27. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கமலாம்பாம் பஜரே, கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் தேசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. மக்வா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:02 நொடி. எனக்கு பிடித்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் இனி ஒலிக்க இருப்பது அன்னமிட்ட கை திரைப்பட பாடல். பாடலை விரும்பி கேட்ட நேயர் தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோவன் அவர்கள்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியிலிருந்து தனலட்சுமி என்ற நேயர் நாகலட்சுமி என்ற நேயர் கேட்ட பாடல் அன்பே சிவம் படத்திலிருந்து வலம் வருகிறது.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வரார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டே, அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
1: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனிதே ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:33. இனி கேட்கலாம் அலை பாய்தே திரைப்பட பாடலை.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரான்ஸ் நாட்டின் நேவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தரையில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கவல்ல ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமை பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக

இதுவரை மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் சிறப்பு நிகழ்ச்சி தொடர் ஒலிப்பதிவிலிருந்து கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் திரை இசையாக. ஒலிப்பது ஜே ஜே படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: சார்,

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: மதுரை தென்றலில் ஒலித்துக் கொண்டிருப்பது ஜே ஜே திரைப்பட பாடல்கள்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 12 மணி. நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 இசைமேடை நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பகல் 1 மணிக்கு அறிவிப்புகள். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சியில் இடம்பெறுவது லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல் கேட்கலாம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்றைய எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 நாளொரு குரல், தொடர்ந்து மதுரத்தென்றல் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும்.

6:10 ஒருபட பாடல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல் கேட்கலாம். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 ஒலிக்க இருக்கும் மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து பேராசிரியர் டாக்டர் ஐ பழனிசாமி அவர்கள் தரும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:30 அறிவியல் நேரம் சிங்கவால் குரங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை பாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். 10:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய தொடர் நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு இடம்பெறும். தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள் பழைய திரைசை பாடல்களை கேட்டு மகிழலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய ஒலிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை நமது மதுரை வானொலியின் மத்திய அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று இரவு மணி 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் சிங்கவால் குரங்கு குறித்து நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார் மதுரை பாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ. தமிழ்ச்செல்வி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ்.

0: தொடரும்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கி ஸ்டாமர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர்

0: வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள

0: செய்திக்குறிப்பில், மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 19 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் பல பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் 18 தேதியன்றும் 19 தேதியன்றும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு மற்றும் தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பில் பலத்த காற்று வீசும் வாய்ப்புண்டு. 19 தேதியன்று கூடுதலாக மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் காமகோடியான், இசை எல் வைத்தியநாதன்.

0: ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைத்து பாடிய பாடலை கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் ஒரு மணி.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்

சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது, வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.

இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து மணி 1:10 என்னுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: aftermath. The agency added that the platform has also been directed to disable the message editing feature for already posted messages until the 30th of this month. The Supreme Court today sought response of the center and states on a plea alleging misuse of the Unique Identification Authority of India issued Aadhaar cards as proof of citizenship, domicile and residential address. The plea sought directions to restrict its use strictly for identity verification only. India has cautioned that efforts to reform the United Nations Security Council could fail if the expansion is limited to only non-permanent category of membership. India's permanent representative to the UN, Ambassador Harish Parvathaneni, made these remarks while addressing the intergovernmental negotiations meeting on Security Council reforms. Mr. Parvathaneni said, UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the five permanent members.
1: Reflecting expansion of the category of two-year term non-permanent category as a convergence portrays only a part of the picture. Groups and member states add qualifiers and attach other interlinked parameters as they endorse expansion in the non-permanent category. UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the P5. Groups and member states have waited this long for real and meaningful reforms.
0: In women's hockey, India has stormed into the semi-finals of the FIH Hockey Nations Cup in Auckland, New Zealand. India defeated Japan 2-1 in their second Pool A match. Benchmark domestic equity indices were trading moderately up in the afternoon session today. The Sensex rose 348 points to 76,613, while the Nifty added 80 points to 23,934 when reports last came in. And with that, we end this news bulletin.
2: Neram 1 mani 10 nimidam.
3: ആകാശവാണി എന്നുയിർ തോഴി
4: இன்றைய நிகழ்ச்சியில் பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞருமான லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி.
5: மேடை நாடகமே பார்க்காம வளர்ந்த ஒரு நபர் இப்ப மேடை நாடகம் பார்க்க வரும்னு நினைக்கிறார். அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நீங்க மேடை நாடகம் பார்க்க வாங்க, இந்த விஷயங்கள்லாம் இதுல பிளஸ்ங்க, இதெல்லாம் த்ரில்லுங்க அப்படின்னு நீங்க சொல்ல விரும்புற விஷயங்கள் என்ன?
6: பிரமிச்சு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்மளால சாதாரணமா பேசுறதே நம்மளுக்கு வந்து கஷ்டம். அப்போ மனப்பாடமா வசனங்களை பேசுறதா இருக்கட்டும், லைவ்ல அதுவும் பண்றதா இருக்கட்டும், சொல்ற மாதிரி இந்த காஸ்டியூம்ஸ் மாத்தின்னு வந்து பாக்குறதா இருக்கட்டும், செட்ஸ் எப்படி போடுறாங்க, அதுக்கு லைட்டிங் எப்படி பண்றாங்க, சோ இது எல்லாமே லைவ் லைவா பார்க்கும்போது அது பிரமிப்பா இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது நீங்க டிவியில உட்காந்து பாக்குற சீரியலோ இல்ல ஒரு சினிமாவை விட இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.
5: ஏன்னா நீங்க
6: த்ரில் இருக்கும், லைவா பார்க்கும்போது அது ஒரு த்ரில் இருக்கும். கண்டிப்பா சொதப்பெல்லாம் வேற நடக்கும், ஆன் ஸ்டேஜ் மறந்துருவாங்க, அந்த காமெடி எல்லாமும் நடக்கும், அதெல்லாமும் நீங்க பாக்கலாம். சே வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் லைவ்.
5: அந்த மாதிரி ஆன் ஸ்டேஜ் நடந்த காமெடி சம்பவம் உங்களுக்கு நினைவு இருக்காது?
6: எனக்கு வந்து எப்போ கேட்டாலும் இது ஒரு பசுமையாக இது ஒரு ஞாபகத்தில் இருக்கும் எனக்கு. அகெயின் அதே என் வீடு பிளேயில் என்னோடய ஹஸ்பண்ட் ரோல் பண்ண அந்த ஒய்ஃபாக நான் உட்காந்து அவருக்கு வெத்தலை பாக்கு மடித்து கொடுத்துட்ருப்பேன். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ரலாக ரிஹர்சல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுக்க மாட்டோம், அதுதான் தப்பு நம்ம பண்ணுறது. ஏன்னா ரிஹர்சல் பண்ணுவோம், நிஜமாகவே வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் நம்ம, அப்படி நடிச்சிடுவோம். ஏன்னா ஒரு ஒரு ரிஹர்சலுக்கும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பண்ணுவோம், 3 மாதமும் உட்காந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. ரியல் ஸ்டேஜ் அன்னைக்கு தான் வெத்தலையை வச்சு பண்ணுவோம். ஸோ வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி பாக்கு வச்சு மடித்து கொடுக்குற ஒரு சீன். சின்ஸ் ரிஹர்சலில் நம்ம அதை பண்ணாததுனால ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் நான் வெத்தலை எடுத்து நான் பாட்டு பேச்சு சுவாரஸ்யத்தில் கிட்டத்தட்ட இத்தனை சுண்ணாம்பை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து தடவி மடித்து அவருக்கு கொடுத்துட்டேன். அவர் வாயில் போட்டோன்னா அவர் வாயெல்லாம் வெந்து போச்சு, அடுத்த டயலாகே அவருக்கு பேச வரல, தொண்டை அமுங்கி போச்சு. உங்களுக்கு சுண்ணாம்பு அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு வராது வாய்ஸ். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் கொடுத்து அவரை உள்ளே எடுத்துன்னு போய் சரி பண்ணி பாவம் நடிச்சிட்டார் அதுக்கப்புறம் அவர். பட் ஆனால் இந்த ஒரு சம்பவம் எனக்கு மறக்கவே முடியாது வாழ்க்கையில்.
5: வாழ்க்கையில் இனிமேல் ஒரு வெத்தலை சுண்ணாம்பை தொடவே மாட்டாருன்னு நினைக்கிறேன்.
6: நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ராமாவோட அடுத்த

0: இந்த ஷோஸ்க்கு இந்த வெத்தலை இது இருக்கும், ஸ்வீட் ஒன்று இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு
1: ஸ்வீட் பீடா மாதிரி கொடுத்துட்டாங்க.
0: பீடா மாதிரி
1: நீங்களோ இல்லை உங்களுடைய கூட நடிக்கிற கோ ஆக்டர்ஸோ டைலாக்ஸை மறந்துட்டு அதை வேற டைலாக் சொல்லி சமாளிச்ச அந்த சம்பவங்கள் இருக்கா?
0: கூட நடிக்கிற கோ ஆக்டர்ஸ் மறக்கிறது, அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது, ஐயோ அது வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் மோஸ்ட்லி மறக்க மாட்டேன். ஸோ ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் மறந்துட்டேன். அந்த நாடகம் வந்து காத்தாடி ராமமூர்த்தி அவரோட நடிக்கும்போது, பட் ஆனால் காத்தாடி சார் வந்து இஸ் எ லெஜெண்ட். அவர் வந்து ஸ்கிரிப்டும் மனப்பாடம் பண்ணிடுவார். அவர் காத்தாடி சார் ஸ்டேஜில் இருக்கார்னா நம்ம கவலையே பட வேண்டாம், எந்த டைலாக் மறந்தாலும் பரவாயில்ல, அவர் ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சிடுவார். ஸோ நான் வந்து ஒரு ஒரு ட்ராமாவில் சீனோட முக்கியமான விஷயம் அது கன்வே பண்ணணும், அதை விட்டுட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டேன், அடுத்த விஷயத்துக்கு போயிட்டேன், அவர் வரவே வேண்டாம் சீனுக்குள்ள. ஆனால் அவர் ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த சீனை வந்து சமாளித்து அந்த விஷயத்தையும் கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோம். அதுதான் அவருடைய அந்த ஒரு லெஜெண்ட் அப்படின்னு. அவர் ஏன் இன்னைக்கு லெஜெண்ட் அப்படின்னா அதனால தான். இந்த மாதிரி நிறையா நடக்கும், அந்த மறந்து போகிறது. அப்புறம் என்ன ஆகும், செல்ஃபோனை மறந்துடுவாங்க. அந்த சீனில் அவங்க மொபைல் பேசணுமா இருக்கும், மொபைலை உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க, இங்கே பாட்டுக்கு அவங்க ரிங்கு போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாமும் நடக்கும். அப்போ ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு உள்ளே போய் மொபைலில் எடுத்துன்னு வந்து பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ஆர்டிஸ்டே வரமாட்டாங்க, என்ன ஆயிடும், மறந்து போயிடுவாங்க. டௌரி கல்யாணம் அப்படின்னு ஒரு நாடகம், கடைசி சீன் ஒன்று பாக்கி இருக்கு. அவங்க நினைச்சிட்டாங்க நாடகம் முடிஞ்சு போச்சுட்டு, அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வி ஹேட் டு ரன் இன் சைட் த கிரீன் ரூம். அவங்களுக்கு ஐயோ ஆமா இல்ல இன்னும் ஒரு சீன் பாக்கி இருக்குல்ல அப்படின்னு அந்த மாதிரி எல்லாமும் நடந்திருக்கு. ஆர்டிஸ்டே வரத்துக்கு மறந்து போயிடுவாங்க, இந்த சீன் இருக்கு அப்படின்னு சொல்லி.
1: அதாவது லைவா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு செட்டப் போட்டு அங்க ஒரு காஸ்டியூம் அரேஞ்ச் பண்ணி அங்க லைட்டிங் போட்டு ஒரு டிராமா நடக்கும் போது அங்க நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையிலே கேக்குற எனக்கே த்ரில்லிங்கா இருக்கு. நேர்ல பண்றவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப த்ரில்லிங்கா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு மேடை நாடகத்துக்கு மேடை நாடக கலைஞர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அங்கே இருக்கிற பேக்ட்ராப் ரொம்பவே முக்கியம். அந்த செட் அரேஞ்ச்மெண்ட் பற்றி சொல்லுங்கள்.
0: நாடகத்தில் வந்து இனிஷியலாக உங்களுக்கு வந்து அந்த அந்த களம் எந்த களத்தில் இது நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணால் அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணால் அந்த செட்ஸ் மூலமாக உங்களுக்கு அது தெரியும். ஸோ செட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துலலாம் அவங்க பார்த்ததில்ல அன்ஃபார்ச்சுனேட்லி, மனோகர் சார் ட்ராமாலாம் நான் பார்த்ததில்ல, பட் அவங்க செட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மாயாஜால காட்சிகள்லாம் அவர் பண்ணியிருக்காரு அந்த செட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் ரோலிங் செட்ஸ், அப்புறம் டபுள் டெக்கர் பஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க செட்ஸில். மழை வந்திருக்கு தனுஷ்கோட்டி அப்படின்ற ஒரு நாடகத்தில், மேடையிலே மழை அதெல்லாம் பண்ணியிருக்காங்க செட்டில். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் செட்ஸ் அப்படின்ற அது ஒரு பெரிய அது ஒரு டாபிக் பை இட் செல்ஃப். அந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப், அவங்க இந்த க்ரியேட்டிவிட்டிக்கெலாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து லைவாக பண்ணுறதுக்கு, ஏன்னா சினிமாவில் போட்டுடலாம் சொல்கிற மாதிரி என்ன என்ன வேணால் நம்ம எடுத்துன்னு வந்துடலாம், பட் ஒரு மேடையில் என்ன டைமென்ஷன்ஸ் இவ்வளோக்கு இவ்வளோ தான் இருக்கும், 40 அடிக்கு 20 அடி அந்த மாதிரி ஒரு டைமென்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படிங்கும்போது அது ஒரு தனி இலாக்கா. இப்போல்லாம் வந்து எல்இடி நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா எங்களுக்கு அது இன்னும் ஈஸியராக இருக்குது. என்ன வேணுமோ நாங்கள் காட்டிக்கலாம், என்ன பேக்ட்ராப் வேணாலும் நாங்கள் காட்டிக்கலாம். அண்ட் இமீடியட்டாக நம்மளுக்கு அதை வந்து அடுத்தடுத்த சீனுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இப்போ நான் எங்களோட ரீசெண்ட் பிளே காட்டன்லேயே வரும் கீதம், எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட கதை, முதல்லலாம் வந்து மதுரையில் நடக்கும் கதை, மதுரையில் அவங்க வீடு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சதாசிவம் வீடு ட்ரிப்ளிகேன்ல நடக்கும். இதே லைவ் செட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு அத செட்டு மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் இட் டேக்ஸ் டைம் ஆல்சோ, அண்ட் லேயர்ஸில் பண்ணணும் உங்களுக்கு டீப் செட்டு அதுக்கு முன்னாடி அப்படின்னு லேயர்ஸில் பண்ணணும். பட் எல்இடிங்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குது.
1: ஸோ டெக்னாலஜியுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக
0: நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ முன்னாடி டெக்னாலஜியில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிப்பிக்கலாக ட்ராமாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மைக்ஸ் தான், பட் நாங்கள் இப்போ லேபிள் மைக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதில் வச்சு. ஸோ என்ன இதில்
1: ட்ரெஸ்லேயே
0: வச்சு நாங்கள் போட்டு பின் பண்ணிக்கிற லேபிள் மைக்ஸ் நாங்கள் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஏன்னா நாடக கலைஞர்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன இருக்கும்னா அது வந்து இந்த வாய்ஸ் த்ரோ நல்லா இருக்கணும். ஏன்னா கடைசி ரோல இருக்கிற வரைக்கும் கிளாரிட்டியோட கேட்கணும் என்ன டயலாக் பேசுறீங்க. ஸோ ரகசியம் பேசினா கூட நாடகத்தில் ரகசியமாக பேச முடியாது. இப்போ ரகசியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம தனியாக அழைச்சிட்டு போய் சத்தமாக தான் சொல்லணும். அது நம்ம நடிக்கிற விதத்தில் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும், இவங்க ரெண்டு பேரும் ரகசியமாக பேசிக்கிறாங்கப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் லேபிள் மைக் வந்ததில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நாங்கள் ரகசியமாகவும் பேசலாம் ஓரளவுக்கு, ஏன்னா ரொம்ப அவ்வளோ பவர்ஃபுல்லாக எடுக்கும் அந்த மைக். ஸோ நீங்கள் மெல்லி ஸ்டோன்லேயும் பேச முடியும் உங்களால். வேற முன்னாடி வந்து ஸ்டாண்ட் மைக்ஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் சத்தமாக தான் பேசி ஆகணும். ஸோ எல்லாமே எக்ஸாஜரேட்டடாக தான் உங்களால் வாய்ஸ் த்ரோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் உங்கள் வாய்ஸ்.
1: அதே மாதிரி ஆர்டிஸ்டுடைய மூவ்மெண்ட், ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க பட் அந்த மைக்காக நகர்ந்து வந்து
0: மைக்காக நகர்ந்து வந்து பேசணும், மைக் முன்னாடி வந்து நின்று பேசணும். இப்போ அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் எவ்வளோ டீப் செட்டாக இருந்தாலும் டீப்பில் போய் நின்று கூட எங்களால் பேச முடியும், ஏன்னா லேபிள் மைக்ஸ் இருக்கு. ஸோ வி ஆர் ரெஸ்ட் அஷ்யூர்ட். சம்டைம்ஸ் உள்ளேந்து சில டயலாக்ஸ்லாம் பேசுவாங்க, அப்போ அங்கே ஒரு ஸ்டாண்ட் மைக் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஏதோ கூப்பிடுறாங்க அப்படின்னா அதோ வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உள்ளேன்னு சொல்லுவோம், அதை கூட நாங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே கூட பண்ண முடியும். இப்போ எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. லேபிள் மைக்ஸ்

0: அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ எங்களுக்கு.
1: நைஸ் மேம். ஒரு மேடை நாடகம் நடத்தும் போது அதில் வந்து அந்த வெளிச்சங்கள் அந்த ஆர்டிஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா அந்த ஒரு சினாரியோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி லைட்டிங்காக இருக்கட்டும், லைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க?
0: லைட்லேயே கதை சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு லைட்டிங் எப்படி டிசைன் பண்ணுறாங்களோ அதுலேயே வந்து ஒரு கதையை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு லைட்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அந்த காட்சி அமைப்பு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு அப்ராப்ரியேட்டான அந்த லைட்டிங் டிசைன் பண்ணும்போது தான் அது அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஜென்ரல் லைட் போட்டு நீங்கள் பேசினாலும் கதையில் தான் ஃபோக்கஸ் போக போகிறதுனாலும் நீங்கள் ஒரு மூட் லைட்டிங் அப்படின்னு வைக்கும்போது கண்டிப்பாக அதை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் லைட்டிங்கில். ஸோ டிசைனிங் ஆஃப் லைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஆல்சோ ஹாவ் அ நாலேஜ் ஆஃப் த லைட்டிங் டிசைன். அதை இன்கார்பரேட்டும் பண்ணணும் நீங்கள் கதையில். ஜென்ரல் லைட்டும் போட்டு பண்ணலாம், நீங்கள் என்ன டயலாக்ஸ் பேசுகிறீங்க கண்டிப்பாக கன்வே ஆக போகிறது. பட் வென் யூ டூ இட் வித் அடிஷ்னலி அந்த மூடுக்கு தகுந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்பாட் ஒர்க்காக இருக்கட்டும், எப்படி நீங்கள், ஸோ இட் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல்.
1: ஒரு குழுவில் ஒரு கேரக்டராக இருக்கிறது ஈஸி, அவங்க சொன்னதை நடிச்சு கொடுத்துட்டு போயிட போகிறோம், அந்த டேட்டில் மீதி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் அந்த குழுவையே நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற அதுல இருக்கக்கூடிய சவால்கள் நிறையவே இருக்கும். எல்லா ஆர்டிஸ்டையும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்கள வர வைக்கணும், அவங்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயத்தை கரெக்டா கன்வே பண்ணணும், அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்களான்றத பார்க்கணும், எல்லா விஷயங்களுமே விளம்பரத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க பாத்துக்க வேண்டியிருக்கும்.
0: ஆமா,
1: எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க?
0: ரொம்ப கஷ்டங்க. ஓ, என்னோட ட்ரூப் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது, நான் இந்த துறைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. இது வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்கிற மாதிரி நாடக குழு நடத்திப்பார், அப்போதான் தெரியும். அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது 10-12 வருஷம் ஜாலியாக இருந்தது. ஒரு ட்ராமா டேட்டா காஸ்டியூமை பொட்டியில் பேக் பண்ணிக்கணும், ஜாலியாக போகணும், மேக்கப் போடணும், நடிச்சு முடிச்சமா பாயின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ட்ரூப்புன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும். நீங்கள் இந்த ட்ரூப் நான் தனியாக ஆரம்பிக்கல, என்னோட கூட என்னோட சக நாடக கலைஞர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்தது தான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அதாவது எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். சாயந்தரம் ரிஹர்சலுக்கு டீ காஃபி வாங்குறதும் நம்ம தான், கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், கதையை சூஸ் பண்ணுறதா, ரிஹர்சல் கோஆர்டினேஷனாக இருக்கணும், அதுதான் ரொம்ப பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி இருக்கிற குழுக்களுக்கெல்லாம் ரிஹர்சலை கோஆர்டினேட் பண்ணி, ஒவ்வொருத்தரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அப்புறம் இடம், ரிஹர்சலுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்காந்து பண்ணி, நாங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நிறைய இடம்லாம் பண்ணிடுவோம். நாங்கள் பீச்சிலலாம் கூட போய் ரிஹர்சல் பண்ணியிருக்கோம், வெட்ட வெளியில் உட்காந்து ரிஹர்சல் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் அதிலலாம் கொஞ்சம் இன்னோவேட்டிவ். ஏன்னா ஏதாவது ஒன்று இன்னோவேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரிஹர்சல் வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், நிறைய வேலைங்க. இது வந்து மைண்டு வேலை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சேலஞ்ச் கேட்டிங்க இல்லையா, வீட்டையும் பார்த்துக்கணும், அங்கேயும் நம்மளோட மைண்ட் அப்ளை பண்ணி சில விஷயங்கள் பண்ணணும். இன்னைக்கு சாயந்தரம் நம்மளுக்கு ரிஹர்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஃப்ளாஸ்க் முதற்கொண்டு எடுத்து வச்சோமா டீ வாங்குறதுக்கு, அங்கேருந்து ஆரம்பிக்கும் நம்மளோட பிளானிங். அவ்வளோ விஷயம் இருக்குது, அது அப்பாடா அப்படின்னு நம்ம வந்து நைட்டு 10:30 விழும்போது மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நம்ம எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் சச் அ டயர்சம் ப்ராஜெக்ட் தான். இந்த ட்ரூப் நடத்துறதுங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டம்.
1: ரிஹர்சல் ஒரு நாடகத்துக்கு எவ்வளோ முக்கியம்?
0: ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் எங்களோட குழுவில் நாங்கள் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் இருக்கணும் ரிஹர்சல். ரொம்ப முக்கியம், ஏன்னா சி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் நல்லா இருக்க போகிறது. ஸோ முதல்ல ஒரு ஸ்கிரிப்டை வாங்கணும், அதுக்கப்புறம் அதை மனப்பாடம் பண்ணினோம், அதுக்கப்புறம் அந்த வந்து அந்த இமோஷன்ஸோட பேசினோம், அந்த மாடுலேஷன்ஸை சரி பார்க்கறதா இருக்கட்டும், ஒருத்தரோட ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி நடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா நான் ஒரு ஸ்டைலில் நடிப்பேன், நீங்கள் ஒரு ஸ்டைலில் நடிப்பீங்க, இப்போ நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எப்படி பேசுவீங்கன்றது ஒரு நாளடைவில் எனக்கு உங்களோட ஒரு ரேப்போ பில்ட் ஆனால் தான், ஓ இவங்களா வித்யாவா, வித்யா வந்து இப்படி தான்ப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு செட் ஆகிடும். அது செட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தரோட ஒருத்தர் ட்ராவல், 2-3 மாதம் ட்ராவல் பண்ணோன்னா அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, ஸ்டேஜில் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்வாங்க. சில பேரோட தான் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா வி வுட் ஹவ் பீன் சோ மச் இன் டச் வித் ஈச் அதர், சோ மச் ஆஃப் ப்ராக்டிஸ் நடந்திருக்கும். இப்படி இருந்தால் இங்கே இன்கேஸ் மறந்தா கூட இவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் நம்மளால எப்படி உணர முடியும் அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ரிஹர்சல்ஸ். அந்த ரிஹர்சலில் மாத்திரம் காம்ப்ரமைஸ் நாங்கள் பண்ணதே கிடையாது. எங்கிட்ட
1: ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் ப்ராக்டிஸுங்கிறது எப்படி பண்ணோன்னா சரியாக பண்ணுறது ப்ராக்டிஸ் இல்லை, எப்போவுமே தப்பே பண்ணாமல் பண்ண பற்றியா அதுதான் ப்ராக்டிஸுடைய எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: வேற ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா இப்போ ட்ராமாவில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிஹர்சலில் தப்பு பண்ணுறீங்களோ அது நல்லது, ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து அப்போ தான் ஃபைன் டியூன், ஓ இப்படி ஆறுதா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதா, அதை நம்ம அசர்டன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடும், ஓகே இது ப்ராப்ளம். அண்ட் எல்லாருக்கும் அவங்களுடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி ஒன்றா இருக்காது இல்லையா, சில பேர் மைட் டேக் லாங்கர் டைம் டு கிராஸ், தே கேன் பி வெரி எக்ஸெப்ஷனல் ஆர்டிஸ்ட், ரொம்ப டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு உடனே அவுட்புட் கொடுக்குற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. அதாவது இன்றைக்கி ஸ்கிரிப்ட் கொடுத்தா நாளைக்கே ரெடியாகிற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. எங்கள் ட்ரூப்லேயே இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை, காதம்பரின்னு சொல்லிட்டு, அவள் தான் சின்ன வயசு எம்எஸ் பண்ணியிருக்கா, எம்எஸ்

லட்சுமி அவ்வளோ பெரிய லெஜெண்டோட அந்த ரோல், சின்ன வயசு கதாபாத்திரத்தில் அந்த குழந்தை தான் நடிச்சுது. நான் இன்னைக்கு ஸ்கிரிப்டை கொடுத்தா நாளைக்கு வந்து ஸ்டேஜ் ஏறுற மாதிரி அந்த பொண்ணு ரெடி. இத்தனைக்கும் அந்த பாட்டெல்லாம் உட்பட அவங்க பாடின அந்த பாட்டெல்லாம் கூட அதை கூட மனப்பாடம் பண்ணி அந்த குழந்தை வந்து ஆக்ட் பண்ணிது. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. பட் சில பேருக்கு கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டிய நெசசிட்டியும் இருக்கும். ஸோ பலதரப்பட்ட மக்கள் இருக்கும்போது நம்மளுக்கு ரிஹர்சல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது.

0: ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்காக மனப்பாடம் பண்ணுவோம், அதுதான் ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒரு மேடை நாடகத்தில் நடிச்சுப்பார், ஸ்கூலுக்கு எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிடலாம்.
1: ஆமாம், என்னோட மெமரி அப்படிதான், ஐ கேன் ஈஸிலி மெமரைஸ் பிகாஸ் ஐ எம் ஸோ டியூன் டு இது இருக்கிறதுனால.
0: அப்போ நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம், நம்மளுடைய ஃபோன் நம்பர் நம்மளே மறந்து போயிடுறோம், ஃபோனை பார்த்து தான் காண்டாக்ட் நம்பர்ஸே எடுக்கிறோம். ஸோ உங்கள் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஒரு மேடை நாடகத்தில் போய் நடிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பாக மேடை நாடகமே, ஒரு MBA கிராஜுவேட் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாமோ அத்தனையும் நீங்கள் மேடையில் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு மேடை நாடகத்தில் தான் அதிகம். திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வர முடியாமல் போயிடும், டக்குன்னு அந்த கேரக்டரை எப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அங்கே அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரியான இதுவும் நடந்திருக்கு எங்களுக்கு, எபிசோட்ஸும் ஏதோ டிராஃபிக்கில் மாட்டின்னு இருப்பாங்க, வர முடியாது, அந்த சீனை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கும்போது டக்குன்னு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது.

0: மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நாடகத்தில் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம்.
1: அதுவும் லைவ்ல ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு தெரியாத மாதிரி இதை கொண்டு போகணும் நீங்கள்.
0: ஆமாம், நிறைய ஸோ இந்த மாதிரிலாமும் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு லைஃப்பில் பெரிய க்ரைசிஸ் வருதுன்னா அசால்ட்டாக எடுத்துப்போம் நாங்கள், பார்த்துக்கலாம். அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது லைஃப்பில், எதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு நம்மளுக்கு ஆயிடும், நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே அப்படி மாறி
1: என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்,
0: என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமாம்,
1: வாழ்க்கையுடைய பாடத்தை ஒரு மேடை நாடகம் சொல்லிக் கொடுக்கும்ன்றது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க.
0: ரொம்ப உண்மை அது.
1: இதை கேட்குற ஒருத்தர் நான் வந்து மேடை நாடகம் நடிக்க ஆசைப்படுறேன், நான் எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்பாங்க.
0: இதுக்கெல்லாம் ஒன்றும் கற்றுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு வாங்க, வந்து பாருங்கள். ஒரு ரெண்டு தடவை நீங்கள் நாடகம் பார்க்குறீங்களா, உங்களுக்கே ஜாலியாகிடும். அதுவும் பேக் ஸ்டேஜில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் அப்படின்னு அவ்வளோ நல்லாயிருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு. இது என்ன, நம்ம இயல்பாக நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கோமோ அது அவ்வளோதான். என்ன இங்கே டயலாக்ஸை நம்ம ஆல்ரெடி எழுதி கொடுக்குறோம், நீங்கள் அதை அதை பேசணும், அவ்வளோதான். ரியல் லைஃப்பில் பேசுகிற மாதிரி பேச முடியாது, நம்மளுக்கு மனசில் தோணினதை பேச முடியாது. ஒரு டயலாக் இருக்குது, அதை படித்து பேசணும், அந்த இமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிரேட் லெஜெண்ட் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்லாம் நாடகத்தில் தான் அவர் கத்துண்டார். அது
1: அவரோட பராசக்தி டயலாக் அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி டெலிவர் பண்ணியிருப்பார். அது
0: அந்த காலத்தில் இருக்கிற கிரேட் ஆக்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா, எங்களுக்கு நாடக மேடை தான் எங்களுடைய ஸ்கூல், அங்கே கத்துண்டது தான். இது வந்து ஒரு டிசிப்ளின்ங்க உங்களுக்கு. ஆக்சுவலி டான்ஸ், ட்ராமா, எனி ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டிசிப்ளின் இருக்குது தெரியுமா. இந்த டயத்துக்கு போகணும், கிளாஸ் 7 மணிக்கா, 7 மணி நான் 6:30 கிளாஸில் இருக்கணும், அது ஒரு டிசிப்ளின். பாடியில் ஒரு டிசிப்ளின், ஏன்னா ஒரு பாஸ்டர் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு பாஸ்டரில் ஒரு டிசிப்ளின். ஃபுட்டில் ஒரு டிசிப்ளின், கண்டதையும் சாப்பிட முடியாது. ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டாக வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் த்ரோட். ஸோ அதில் ஒரு டிசிப்ளின் வரும். அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, கோல்ட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஸோ அதில் ஒரு அண்ட் நம்ம வி நீட் டு மெயின்டைன் ஒரு வெயிட்டு, ஏன்னா வி நீட் டு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு நம்மளோ, ஸோ அந்த இடத்துல ஒரு டிசிப்ளின். ஸோ மெனி திங்ஸ் நம்மளுக்கு ஒரு லைஃப்லேயே ஒரு வெல் ஒரு ஆல்ரவுண்டு இது கொடுக்கறது நம்மளுக்கு. அண்ட் நம்மளோட கல்ச்சர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம டான்ஸ் கற்றுக்கும்போது ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் அந்த டான்ஸ் மூலமாக கற்றுக்குறோம் நம்ம. இல்லைன்னா இதுக்கு தனியாக உட்காந்து யார் கற்றுக் கொடுக்க போகிறாங்க இதுக்கு இல்லையா. ஸோ இதை நம்மளோட கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஃப்ரம் த பிளேஸ் வி கம் ஃப்ரம், ஹவு ரிச் இட் இஸ் நம்மளோட இந்திய தேசத்தோட கல்ச்சர், அப்புறம் இந்த மைத்தாலஜி, ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே நம்ம த்ரூ ஆர்ட் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளை அறியாமையே நம்ம இதெல்லாம் கற்றுக்குறோம்.
1: சின்ன வயசுக்கிறது மட்டும் இல்லை, வி எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஆல்சோ.
0: எக்ஸாக்ட்லி. எனி ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அதுதான் ஒரு ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கும், நம்ம ஃபுல் ரவுண்டட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்போ தான்.
1: குடும்ப தலைவிகள் இப்போ வந்து வீட்டு சூழ்நிலையால் வேலைக்கு போக முடியல, பட் என்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவோ இல்லை என்னுடைய ஆசைக்காகவோ நான் இப்படி ஒரு மேடை நடக்கலைக்கிறேன் ஆனால் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன?
0: தாராளமாக வாங்க. எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் அ பேஷன். ஏன்னா உங்களோட லைஃப் வந்து அந்த கிச்சனுக்குள்ளேயே முடங்கி போயிடக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அவுட்லெட்டாக நீங்கள் இந்த பேஷன் நீங்கள் இது பண்ண பண்ண உங்களுடைய இந்த நார்மல் வேலைகளே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடும், உங்களோட பர்ஸ்பெக்டிவ் இன் லைஃபே மாறிடும். ஏன்னா ஒரு கிச்சனுக்குள்ளேயே முடங்கி காத்தால எழுந்து நம்ம சமைச்சு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மாத்திரமே பார்த்து பார்த்து லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துடும் தெரியுமா. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவுட்லெட். அந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. சின்னதாக ஒரு சீன் வந்தால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு அந்த மேடையில் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அதுக்காக நாங்கள் வரோன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நாட் ஓன்லி லேடிஸ், நான் ஜென்ஸும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு சீன் வந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா அவுட் ஆஃப் தி மொனாட்டனிலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் தனியாக ஒன்று பண்ணுறீங்க, கண்டிப்பாக வரணும். எல்லாருக்கும் ஒரு பேஷன் வச்சுக்கணுங்க லைஃப்பில். நம்ம வீட்லயே சும்மா இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ஐடல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்வாங்க. சோ நீங்க அது அந்த இத சேனலைஸ் பண்ணனும், கரெக்ட்டான ஒரு இடத்துல நீங்க சேனலைஸ் பண்ணீங்கனா என்ன பிடிக்குதோ, நாட் ஓன்லி இந்த ஆர்ட் னு சொல்லல, ஏதோ ஒன்னு லைஃப்ல வந்து நீங்க ஒரு பேஷன் வெச்சுக்கணும்.
1: அந்த பேஷன் வந்து மேடை நாடகமா இருக்கும்போது நிறைய வாழ்க்கை கல்வியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்படினு சொல்றீங்க.
0: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா கூட வாங்கன்றேன் நான், எங்க ட்ரூப்புக்கு வாங்க, பி அ பார்ட் ஆஃப் த ட்ரூப், சீ ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ சும்மா பேக் ஸ்டேஜ் பண்றதுக்கே கூட சில பேர் வருவாங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் பேக் ஸ்டேஜ். ஏன்னா ஒரு சைட்ல நின்று லைட்ஸ் ஆஃப் ஆனவுன்னு ஒரு டார்ச் அடிப்பா இருப்பாருங்க, அவர் தான் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு கடவுள். ஏன்னா நாங்க குடுகுடுன்னு போய் அடுத்த சீனுக்கு ரெடி ஆகி வரணும். ஸோ அது அந்த ஸ்மால் வேலை கூட எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அந்த நேரத்துக்கு அந்த ஒரு டார்ச் அடிக்கிறா இருப்பாருங்க, அது கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு டீமாக நம்ம செயல்படும் போது இல்லை, அந்த டீம் ஒர்க்கு, அந்த டீம் ஸ்பிரிட் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் எதையோ ஒன்று மறந்துடுவாங்களா இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு மறந்து போயிடுவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுக்குறது. இப்போ நான் வந்து ஒரு 12 சாரின்னா நான் கைட்டு போட்டு அடுத்த சீனுக்கு நான் போவேன், பார்த்தா என்ன சொல்லாமே ஒருத்தங்க அவங்க எடுத்து

0: அடிச்சு வச்சிருப்பாங்க எனக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஃபேமிலி மாதிரி எப்படி நம்ம இருக்கணும், ஒரு ஒரு டீமா நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது எந்த விதமான ஈகோவும் இல்லாம, ஏய் இது உன்னோட வேலை, இது உனக்கு தானே இதுக்கு அப்ளாஸ் கிடைக்கிறது, எனக்கு என்ன அப்படின்னு ஒருத்தங்க நினைச்சா கூட இது பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் தட் ஒன் ஸ்மால் கேரக்டர் ஃபார்ம்ஸ் தட் பிக் ஸ்டோரி. ஸோ அவங்க நினைக்க கூடாது, இல்லை எனக்கு என்ன ஒரே ஒரு சீன் தானே இருக்கு, இப்போ நான் என்ன இப்போ இதுக்கு எதுக்கு நான் வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த கதையே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு சின்ன கதாபாத்திரமும் ஆட்ஸ் வேல்யூ டு த ஸ்டோரி. அல்டிமேட்லி அப்ளாஸ் அவங்களுக்கு வருதா இல்லையான்னு கூட அவங்க மைண்ட் பண்றதுல, பட் அந்த பேஷன் அதுக்காக தான் வராங்க.
1: நம்ம வீட்டில் கோலம் போடும் போது அதில் வைக்கிற ஒவ்வொரு புள்ளியுமே முக்கியம் தானே.
0: ஆமாம்,
1: அதில் இருக்கிற ஒவ்வொரு கோடும் அது அழகாக சேர்க்கும். அந்த மாதிரி தான் நாடக கலையன்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம், ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால்
1: உங்கள் மனசுக்கு நெருக்கமான காற்றுநிலை வரும் கீதம், அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கோங்க.
0: பா, அதாவது ட்ரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே உதிச்ச ஒரு தாட் வந்து எம்எஸ் அம்மா. எம்எஸ் அம்மா வந்து நான் அவங்களோட கதையை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் ஐ பிகேம் அ கிரேட் அட்மைரர் ஆஃப் எம்எஸ் அம்மா. பிகாஸ் அவங்க லைஃப்பில் அவங்க சந்தித்த விஷயங்கள், அவங்க சந்தித்த பேரியர், அதை கடந்து வந்த விதம், அவங்க அது கடந்து வந்து அவங்க சாதித்த விஷயங்கள், அதாவது எவ்வளோ உச்சத்துக்கு போனால் கூட அவங்க ஸ்டில் ஹம்பிளாக, அந்த ஒரு கிரவுண்டடாக, அவ்வளோ டவுன் டு அர்த்தா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி அவங்க அவங்களுடைய சங்கீதத்து மேலே மாத்திரம் அவங்க வச்சுருந்த அந்த ஃபோக்கஸ் பெரிய இன்ஸ்பிரேஷன் எம்எஸ்எம்மாலாம். அவங்க கதையை படித்த அப்புறம் ட்ரூப் ஆரம்பித்த உடனே இந்த கதையை மேடையில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எம்எஸ் அம்மா இஸ் அ ஸ்டோரி டு பி டோல்ட் ஃபார் ஆல் விமென். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க. எங்கள் நாடகம் ஆரம்பிக்கிற லைனே அப்படிதான், மதுரையில் கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச சூழலில் பிறந்து வளர்ந்தவங்க, அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் தாண்டி அந்த தடைகள், அத்தனை போராட்டங்கள். ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து சங்கீதம் கற்றுக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன்னா பெண்களாக இருந்தால் பக்கவாதியம் தான் கற்றுப்பாங்க. ஏன்னா பெண்கள் பிரதான பாடகராக இருந்தால் ஆண்கள் வந்து பக்கவாதியம் வாசிக்க வர மாட்டாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி காலகட்டம், அதை கௌரவ குறைச்சலாம் நினச்சாங்க. அந்த மாதிரி காலகட்டம் அது. அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து நான் பாட்டு தான் கற்றுப்பேன் அப்படின்னு அவங்க வந்து நின்று அந்த படனா அஷிவச ப்ராடிச்சி அவங்களா அவங்களுக்கு சுயமாகவே இருந்தது அந்த ஞானம். இந்த மீரா படம் தான் அவங்களோட கடைசி படம். இந்த மீரா படம் அவங்க நடித்து அந்த மீரா படம் ரிலீஸ் ஆகும்போது அன்னைக்கு அவங்க வந்து சூப்பர் ஸ்டார். அவங்க அதாவது ஜவஹர்லால் நேருலாம் வந்து வந்திருக்காங்க அந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு. மீரா படத்தோட துவக்க விழாக்கு ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு. அந்த விழாவில் தான் சரோஜினி நாயுடு சொல்கிறாங்க, இனிமே இந்தியாவோட நைட்டிங்கேல் நான் இல்லை, எம்எஸ் தான் அப்படின்னு அவங்களோட பட்டத்தையே எம்எஸ் அம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் சினிமாலேயே நடிக்க போகிறதில்லைன்ற முடிவையும் எடுத்துடுறாங்க அவங்க. அது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ஏன்னா வென் வி ஆர் இன் த பீக் ஆஃப் தட் ஃபேம், அப்போ இன்னும் அடுத்தடுத்து நம்மளுக்கு அதை தான் பண்ணணும்னு தோணும். ஆனால் எனக்கு இதோட இது போகிறோம், நம்ம வந்து இனிமேல் பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி டு பி டோல்டுங்க. ஆனெக்டோட்டே இருக்கு. தூர்தர்ஷனில் ஒரு கச்சேரி போனாக்கா அது சரியாக வரலனா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்களாம். சின்னதாக ஒரு மைனியூட், அது யாரும் கண்டு கூட பிடிக்க மாட்டாங்க அந்த தவறு. அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்க. அண்ட் ப்ராக்டிஸ், 70 வயசானாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறுத்தினேன். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, கச்சேரி இருந்தால் ப்ராக்டிஸ், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாத காலகட்டமே கிடையாதுங்க. 72 மேலக்கர்த்தா ராகங்களையும் ஒன்றா அமைச்சு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு 7 அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 7 ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதெல்லாம் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். இல்லை, நம்ம நாளைக்கு ஒரு துறையில் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன எண்ணம், இன்னைக்கு நான் துறையில் நுழைஞ்சு நாளைக்கே நான் பெரிய ஆள் ஆகிடணும், அப்படி நடக்கவே முடியாது. அவ்வளோ உழைப்பு நீங்கள் அதில் போடணும். இந்த ஆர்ட்ஸ்லலாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தான் எடுத்துக்கணும் இன்ஸ்பிரேஷனாக, ப்ராக்டிஸ் பண்ணணும்.
1: அவங்க போட்ட அந்த லைஃப் லாங் உழைப்பு தான் காலம் கடந்து அவங்க பேரை நிலைக்கு வச்சிருக்குன்னு சொல்லணும்.
0: ஆமாம். அண்ட் ஆல்சோ ஷீ அனதர் குவாலிட்டி விச் ஐ வாண்ட் டு சேஸ், அவங்க அவ்வளோ சேரிட்டி பண்ணியிருக்காங்க. அந்த கச்சேரிக்கு வாங்கின சன்மானம் எதையுமே அவங்க தனக்குன்னு வச்சுருந்து உடனே உடனே அதை ஏதாவது ஒரு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஏதோ ஒரு ஒரு காஸ்க்கு டொனேட் பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ தட் வே அவங்க காசுக்காகவோ இல்லை ஒரு சம்பாத்தியத்துக்காகவோ கூட இல்லை, அவங்க வந்து பியூர்லி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாக மியூசிக்காக தான்.
1: ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையில் எய்ம் பண்ணுற விஷயம் என்ன? பணம், புகழ், இது ரெண்டுமே தனக்கு வேணான்னு வாழ்ந்த ஒரு ப்ராடஜின்னா அவங்க தான்.
0: அப்படியே நான் இவ்வளோ சொன்னதை நீங்கள் ஒரே லைனில் டிஃபைன் பண்ணிட்டீங்க, அதுதான் எம்எஸ் அம்மா.
1: இவ்வளோ அழகாக இவ்வளோ தூரம் லயிச்சு அவங்கள நினச்சி நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆன விஷயத்தெல்லாம் சொன்னீங்க. அவங்களோட கேரக்டர் நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அந்த நாடகத்தில்?
0: பயம் ஃபஸ்ட்டு. இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் விஎஸ்வி ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எழுதியிருந்தார் இந்த கதையை, அவங்களோட பயோகிராஃபி எழுதியிருந்தார். ஸோ அவர்கிட்ட தான் நாங்கள் போய் பேசினோம் ஃபஸ்ட்டு, இது நாடகமாக பண்ணலாமா அப்படின்னு. அப்போ கூட அந்த தாட் கிடையாது, நான் எம்எஸ்ஆ பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்பேன். இந்த இதை ஏற்றணும்.

0: அதுக்கு தகுந்த கதாபாத்திரங்களை பார்த்து இது பண்ணணும்னு. பட் அவர் ஒன்று சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் எம்எஸ் அம்மாவாக பண்ணுறேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் இந்த கதையை கொடுப்பேன் அப்படின்னார் அவர். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரு, என்னோடய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துருக்கா. அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இவங்க கரெக்டாக எடுத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட் கேவ் மீ த மோட்டிவேஷன் டு டேக் அப் திஸ் ரோல் அண்ட் பட் வித் லாட் ஆஃப் ஃபியர். பட் ஐ வாஸ் தரோலி டெடிக்கேட்டட் அண்ட் அவங்களோட அந்த பவ்யம், அந்த அடக்கம், அந்த புடவையை இழுத்து போத்திக்கிற அந்த இது. பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது பயம் தான், நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் வித் ஆல் ட்ரஸ்ட் அது ஓரளவுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது பண்ண முடியும் அப்படின்னு.
1: அந்த நாடகத்தை பார்த்துட்டு அப்ரிசியேஷன் நிறைய கிடைச்சிருக்கும் இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்கோங்க.
0: இந்த நாடகத்தை வந்து பார்த்துட்டு நிறைய நல்ல நல்ல அப்ரிசியேஷன்ஸ் தான் வந்திருக்கு. மோர் தென் த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர்ஸை விட்டுடுங்க, அவங்களோட கதை தான் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஓவராலாக எல்லா ஆடியன்ஸ் வந்து சொல்கிறது, ஓ எம்எஸ்எம்மா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா, அவங்க லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா, இது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க எல்லாம் எம்எஸ்எம்மாவோட ஃபேன்ஸ். பட் ஆனால் பெருசாக அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க தான் அவங்க வந்தவங்கெல்லாம். ஏன்னா எம்எஸ்எம்மாவோட குரலை மாத்திரம் அட்மயர் பண்ணி அது மாத்திரம் தான் கேட்டிருக்காங்க. அவங்க லைஃபை நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க லைஃபை இப்போ பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ந்து போகிறாங்க எல்லாரும் ஆடியன்ஸ். அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் தான் எங்களுக்கு நிறையா வந்திருக்கு. ஸோ எனக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் நான் நினைக்கிறது என் லைஃப்லேயே. நான் சொல்கிறேன் என்னோட ஹோல் ஜேர்னி ஆஃப் தேட்டர்லேயே நான் சொல்கிறது வந்து இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட். வேர் டூ விமென், ஒரு 70 வயசு இருக்கும் அவங்களுக்கு, அவங்க எம்எஸ்எம்மா இந்த நாடகத்தை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில், அந்த நாடகம் முடிஞ்சப்போலாம் சொல்லலை, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் நாரதகான சபாக்கு வேற ஒரு நாடகம் பார்க்க போயிருந்தேன். அப்போ இந்த ரெண்டு லேடிஸ் அங்கே இருந்தாங்க. இப்போ நான் இப்படி நான் நடந்து போகும்போது அவங்க என்னை நிறுத்தி, ஏ இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன என்னன்னு தெரியல, சரி நான் போனேன். நீ தானே எம்எஸ் சுப்லக்ஷ்மியா நடிச்சியே, அவ தானே நீ அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. உனக்கு தெரியுமா இந்த நாடகம் முடிஞ்ச உடனே நான் இவகிட்ட என்ன தெரியுமா சொன்னேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவங்களை காட்டி, என்ன சொன்னீங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயம், என்ன சொல்ல போகிறாங்கன்னா அவங்க கூப்பிட்ட விதம் அதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் பயம், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எம்எஸ் சுப்பலக்ஷ்மி சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் இவள்கிட்ட. மை காட், அது எவ்வளோ பெரிய எனக்கு ஒரு பாராட்டாக நான் நினச்சேன். அதாவது எங்களுக்கு அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு கன்வின்சிங்காக ஒரு போர்ட்ரேயில் கொடுத்துட்டேன், எம்எஸ் அம்மா இன்னும் சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு நான் அவள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இதை விட ஒரு பெரிய பாராட்டு வேறு எதுவுமே வேண்டாம். எனக்கு வேறு எந்த அவார்டுமே பெருசு கிடையாது.
1: நிறைய விருதுகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கினதுலே பெஸ்ட் அவார்டுன்னு இதை தான் சொல்லணும்.
0: ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா ரெண்டு பேர் யாருன்னே எனக்கு தெரியாது அவங்கள, தெரிஞ்சவங்க சொல்கிறது ஒரு விதம், பட் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது அவங்கள. இப்போ அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, போறவளை கூப்பிட்டு நிறுத்தி அப்படி சொல்லும் போது அதுதான் இருக்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டா நான் கன்சிடர் பண்றேன்.
1: உங்களுடைய எதிர்கால பிளான்ஸ் என்ன?
0: நிறைய பிளான்ஸ் இருக்குது, தேட்டரில் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறையா இன்னும் க்ரியேட்டிவாக காட்டணும், மறுபடியும் அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த ஒரு இது வரணும் தேட்டர், லைவ் தேட்டர் மேலே. அப்போ எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மக்கள் வந்து மறுபடியும் நிறையா பார்க்க வைக்கணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் க்ரியேட்டிவாக பண்ணலாம், என்ன வித்தியாசமாக பண்ணலாம், எப்படி வர வைக்கலாம் மக்களை தேட்டருக்கு அப்படின்றது.
1: கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால கனவுகள் நனவாகணும்னு நம்முடைய ரேடியோ சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம்.
0: என்ன இந்த ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பேசிக்காகவே பெருசாக பப்ளிசிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் யூ கால்ட் மீ ஹியர் டுடே, பிகாஸ் என்னோட துறை சார்ந்து எனக்கு பேசுறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல. அது நான் எங்கள் எத்தனை துறை சார்பாக ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ இந்த நாடக கலை அப்படிங்கிறது இன்னும் நிறையா பப்ளிசிட்டி வேணும், இந்த மாதிரி மீடியாலாம் நிறையா வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும்.
1: எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம்,
0: நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மேடை நாடகங்களை வந்து பாருங்கள். ஏன்னா ஆடியன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வரீங்களோ அதுதான் எங்களோட சக்ஸஸே. ஆக்சுவலாக அதுதான் எங்களோட மோட்டிவேஷனே. எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் லிஃப்ட் ஆகும்போது அப்படியே ஒரு ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்குது பாருங்கள். 1,00,000 ரூபா நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு வேறு எந்தவும் எங்களுக்கு அவ்வளோ திருப்தியை கொடுக்காது. ஸோ அதுதான் எங்களோட திருப்தி. அதனால் நிறைய பேர் வந்து பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதில் சினிமா ஒரு ஃபார்ம் ஆஃப் மீடியம்னா, இது இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மீடியம், இதுவும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மீடியம் தான் இதுவும். ஸோ இதுக்கும் வந்து நிறைய உழைப்பு இருக்குது. இந்த உழைப்பை நீங்கள் வந்து பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்களே வர ஆரம்பிச்சிடுவீங்க, அடுத்தடுத்த ஷோஸ்க்கு வருவீங்க. ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது. அண்ட் இங்கே உழைக்கிறவங்க எல்லாருமே பியூர்லி பேஷனுக்காக தான் உழைக்கிறாங்களே தவிர யாருமே பணத்துக்காக உழைக்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவாவது கண்டிப்பாக நிறைய வந்து மேடை நாடகங்கள் எங்கே நடக்குது தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு வந்து பாருங்க. அதுதான் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய ஊக்கமாக இருக்கும்.
1: இவ்வளவு நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய மேடை நாடக பயணத்தை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
0: நன்றி. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஆல் இண்டியா ரேடியோ அண்ட்

0: Thanks to you for having me here today. Thank you.
1: இதுவரை பரதநாட்டிய கலைஞரும் மேடை நாடக கலைஞருமான லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாவதி.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ் இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
5: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
4: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல் நலம் சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
5: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
6: இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அறிவாள் செல் சோகை தினத்தை ஒட்டி இரத்தவியல் நிபுணர் டாக்டர் கார்த்திக் வேலவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 3-2 101.4 சென்னை FM ரெயின்போவில். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கடிக்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 20

0: 1 தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22 தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30 தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள் மகளிர் இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு மே 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்துச் சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 தேதி முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்கள்

0: ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140வது பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க

0: செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களிலிருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

No. Dites-le, hein?

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம், சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் யக்ஷப்ரஸ்னம் முதல் பகுதி உரை வழங்குபவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள்.
2: நமஸ்காரம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் யக்ஷப்ரஸ்னம் என்ற தலைப்பிலே மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். உத்தரம் எத் சமுத்திரசிய ஹிமாதிரேஷேவ தட்சிணம் வருஷம் தத் பாரதம் நாம பாரதி எத்திர சந்ததிஹி என்ற விஷ்ணு புராண வச்சனத்தின்படி, இமயமலைக்கு தென்கோடியில் இருக்கக்கூடியதான சமுத்திரத்துக்கும் தெற்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் அமைந்துள்ள கடலிலிருந்து வடக்கே இமயமலை வரை பரவியுள்ள இந்த பூ பிரதேசத்திற்கு பாரதம் என்று பெயர். விஷ்ணு புராணத்திலே நமது நாட்டை பற்றிய ஒரு அறிமுகம் காணப்படுகிறது. சமுத்திரத்திற்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட இந்த பூமியானது பல்வேறு மகரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஞானிகளாலும் தபஸ்விகளாலும் எண்ணற்ற அறிவாளிகளாலும் நிறைந்து காணப்படுகிற இந்த நிலப்பரப்பிற்கு ஆர்யாவர்த்தம் என்றும் ஒரு பெயர். உயர்ந்த எண்ணங்களையும் கருத்துக்களையும் உலகம் முழுக்கவும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பரந்த விரிந்த எண்ணத்தை கொண்டவர்கள் நிறைந்த நாடாக இருப்பதனால் இந்த நாட்டிற்கு ஆர்யாவர்த்தம் என்று பெயர். ஆக இந்த உயர்ந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது? எது உயர்ந்த எண்ணம் என்று நாம் சிந்திக்கும்பொழுது, நமது நாட்டினுடைய பரந்துபட்ட அடையாளமாக உலகம் முழுக்கவும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், சர்வே ஜனா சுகினோ பவந்து என்ற தன்னை மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் மட்டுமல்ல தான் சார்ந்திருக்கும் இந்த சமுதாயம் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இந்த நாட்டிற்கே உரிய தனி சொத்து. சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமையாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்கபாக் பவேத் என்று அனைத்து மக்களும் எல்லோரும் இன்முற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமான சுவாமிகள் எந்த ஒரு கருத்தை

வலியுறுத்தினாரோ தமிழிலே, அந்த கருத்தினுடைய மூலாதாரமாக விளங்குவது இந்த சமஸ்கிருத செய்யுள் தான். வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியவைகள் அனைவருமே இறைவனது மூச்சு காற்றாகவே விளங்கக்கூடியவைகளாக நமது முன்னோர்கள் கூறுவார்கள். யஸ்ய நிஸ்வசித்தம் வேதாக யோ வேதேபியோகிலம் ஜகத்து நிர்மமே தமகம் வந்தே வித்யாதீர்த்த மகேஸ்வரம் என்று 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாயனர் என்ற வேதங்களுக்கெல்லாம் உரை எழுதிய அந்த உரையாசிரியரானவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். எந்த இறைவனது மூச்சு காற்றாகவே இந்த வேதங்கள் இருக்கின்றனவோ, எந்த வேதங்களை கொண்டு இறைவன் இந்த உலகத்தை படைத்தாரோ, அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நாங்கள் நமஸ்காரத்தை செய்கிறோம். ஆக நமது வேதங்களின் வழியாகத்தான் நமது பாரதிய கலாச்சாரமானது வெளிப்படுகிறது. அந்த பாரதிய கலாச்சாரம் பண்பாடு என்று நாம் எதை கூறுகிறோமோ, அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையாக விளங்குவது தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று 4 விதமான புருஷார்த்தங்கள். மனிதர்களால் மிகவும் விரும்பி பிரார்த்திக்கப்படுவதால் இதற்கு புருஷார்த்தம் என்று பெயர். நாம் அனைவருக்குமே பொருள் தேவைப்படுகிறது. அந்த ஈட்டிய பொருளின் மூலமாக பல்வேறு விதமான இன்பங்களை அனுபவிக்க தேவையிருக்கிறது. நாம் உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், நாம் உறங்க வேண்டும், உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் நமக்கு பல்வேறு விதமான இயற்கையான தேவைகள் இருந்தாலும் கூட, இந்த தேவைகளையெல்லாம் நாம் பெறுவதற்கு பொருள் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும், அந்த அர்த்தம் என்று சொல்லக்கூடிய பொருளையும் காமம் என்று சொல்லப்படக்கூடிய விருப்பங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அடிப்படையிலே நமக்கு தர்மம் என்ற ஒரு வழி இருக்க வேண்டும். அந்த தர்மத்தின் வழியிலே ஒருவன் பொருளை ஈட்டினால், அந்த தர்மத்தின் வழியே ஒருவன் சுகங்களையெல்லாம் அனுபவித்தால், அவன் தர்மங்களின் வழியாக ஈட்டப்பட்ட அந்த பொருளினாலும் அனுபவித்த சுகத்தினாலும் கூட தடைபடாமல் அவன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற திருக்குறள் வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு ஏற்பவர்கள் மோட்சம் என்று சொல்லப்படக்கூடியதான மறுபிறவி இல்லாத நிலையையும் அவர்கள் அடையக்கூடியது. ஆக மோட்சம் என்பதுதான் மறுபடியும் மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே பஜகோவிந்தம் என்று ஆதிசங்கரர் நமக்கு எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வழிகாட்டி சென்றிருக்கின்றாரோ, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையானது இந்த சம்சாரத்திலே நாம் மிகவும் தப்பித்து கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் மறுபடியும் பிறந்து செத்து இன்று இந்த சக்கரமானது உழண்டு கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்திலிருந்து நாம் வீடுபட்டு வீடு பேரைப்பட வேண்டும் என்றால், அதற்கு தர்மத்தின் அடிப்படையிலே தான் நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விழுமியத்தை நமக்கு தெரியப்படுத்துவது இந்த வேதங்கள். அந்த வேதத்திலே தான் மாத்ரு தேவோபவ பிதிரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ என்றெல்லாம் நமக்கு தந்தை தாய்ப்பேன் என்று தமிழிலேயும் கூறுவார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஆக தாயையும் தந்தையையும் குருவையும் ஒருவன் வணங்கும்போது அவனுக்கு கடவுள் என்ற ஒரு கோட்பாடானது மிகவும் நெருங்கியதாகவும் அவனுக்கு புலப்படக்கூடியதாகவும் அவனால் அது உணரப்படுவதாகவும் கூட மாறுவதற்கு ஏற்பாடுகளை நமது முன்னோர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வேத கருத்துக்கள் தான் நமது வாழ்வியலையே தீர்மானிக்கின்றன. அந்த வேத கருத்துக்கள் ஸ்மிருதிகளாகவும் பல்வேறு முனிவர்களாலும் புதுக்கப்பட்ட மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி அத்திரி ஸ்மிருதி தக்ஷ ஸ்மிருதி பராசர ஸ்மிருதி என்ற பல்வேறு மகர்ஷிகளெல்லாம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் வகுத்து சென்றிருக்கின்றார்கள். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், இந்த வகையிலே தான் நான் வாழ வேண்டும், இவ்வாறு வாழ்ந்தால்தான் அதிலே நமக்கு தர்மம் என்பது கிடைக்கும், அந்த தர்மத்தின் வழியாகத்தான் நாம் அர்த்தத்தையும் காமத்தையும் பெற்று மோட்சம் வரைக்கும் செல்ல முடியும் என்று அந்த வேத கருத்துக்களையே நமக்கு ஸ்மிருதிகளாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அந்த ஸ்மிருதியினுடைய கருத்துக்களையும் நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே புரிவதற்காகத்தான் இத்திகாசங்களும் புராணங்களும் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையிலே இத்திகாசங்கள் என்று கருதப்படக்கூடிய இராமாயணம் மகாபாரதம் மிகவும் நமக்கு முக்கியமான 2 புஸ்தகங்களாக நாம் கருதலாம். இராமாயணம் என்பது சத்தியம் வத என்ற உண்மையை பேசுவதற்காகவே ராமன், தர்மம் சர என்ற வேத வாக்கிய தர்மத்தை எவ்வாறு நாம் அனுஷ்டிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே ஒரு மகாபாரதம். இந்த சத்தியம் வத தர்மம் சர என்ற 2 விழுமிய கோட்பாடுகளை வெளிப்படுத்தும் வகையிலே தான் நமக்கு 2 இதிகாசங்களை நமது முன்னோர்கள் வழங்கியிருக்கின்றனர்

வால்மீகி மகரிஷியின் வழியாக நமக்கு கிடைத்தது இந்த ராமாயணம், வேதவியாசரின் வழியாக நமக்கு கிடைத்தது இந்த மகாபாரதம். இந்த இரண்டுகளும் தான் நமது வாழ்க்கையினுடைய அத்தனை கோணங்களிலும் நமக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடியவைகள். அந்த வகையிலே நமக்கு இன்று மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியதான யக்ஷ பிரஷ்னத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று நமக்கு கிட்டியிருக்கின்றது. இந்த மகாபாரதம் வேதவியாசரால் 18 பருவாக்களை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது. பகவத்கீதை என்பது மகாபாரதத்திலே ஒரு அங்கம்தான், அதிலும் 18 அத்தியாயங்கள். ஆக நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வாச்சம் தத்தோ ஜய முதீரையே என்று கூறுவார்கள். ஜய என்ற வார்த்தைக்கு வெற்றி என்று கூறினாலும் கூட கடபயாதி என்ற ஒரு எண்ணிக்கை முறையிலே நாம் பார்க்கும்போது ஜ என்பது நமக்கு 8 என்று காமிக்கும், ய என்பது எண்ணிக்கை 1 குறிக்கும், அங்கானாம் வாமதோகதிஹி என்று எண்ணிக்கைகளெல்லாம் வலதிருந்து இடப்பக்கமாக செல்ல வேண்டும் என்ற முறையின்படி பார்க்கும்போது 8 முதலில் எழுதி 1 முதலில் போட்டால் அது 18 அமையும். ஆக இந்த 18 என்ற எண்ணிக்கையானது 9 என்ற முழுமையான ஒரு எண்ணிக்கையில் முடிவதால் மகாபாரதம் என்பது மிகவும் முழுமையான வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனை வித படிப்பினைகளையும் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு பாத்திரங்களின் மூலமாக நமக்கு அது எடுத்துரைத்து நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய காவியம், இத்திஹாசம் என்று சொல்லலாம். புராணங்களிலே ஓரளவுக்காவது கற்பனைகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு, ஆனால் ராமாயணம் மகாபாரதம் என்ற இரண்டு இத்திஹாசங்களிலும் கற்பனைக்கு சிறிதும் வாய்ப்பில்லாமல் உள்ளதே உள்ளபடியே அந்த மகர்ஷிகளெல்லாம் பார்த்து நமக்கு அதை ரெக்கார்ட் செய்திருக்கின்றார்கள், டாக்குமெண்ட் பண்ணியிருக்கின்றார்கள். இதி இவ்வாறு, ஹ அல்லவா ஆச ஆயிற்று நடந்தது. ஆக உள்ளது உள்ளபடியே கொஞ்சம் கூட கற்பனையின் கலப்பில்லாமல் எந்த விதமான அதிகப்படியான சரக்கையும் சேர்க்காமல் நடந்தது நடந்தபடியே நமக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பும் கூட தெரியும்படியாக இந்த மகாபாரதங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஏற்றில் ஏற்றப்பட்டு டாக்குமெண்ட் செய்யப்பட்டு இன்று நம்மிடையே பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய புஸ்தகமாக இன்று விளங்குகிறது. அந்த வகையிலே மகாபாரதத்தினுடைய ஆரண்யக பருவத்தில் காட்டு பருவம் அதிலே வரக்கூடியதான அத்தியாயம் 296 அத்தியாயம் 297 இரண்டிலிருந்தும் தொகுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய பின்னணி என்ன, யக்ஷ பிரஷ்னத்தின் பின்னணி என்ன என்று பார்த்தோமானால், பாண்டவ சகோதரர்கள் நமக்கு தெரியும் கௌரவர்களால் அவர்கள் விரட்டப்பட்டனர். சூதாட்டத்தில் அவர்கள் தன்னையும் இழந்து நாட்டையும் இழந்து அனைத்து சொத்துக்களையும் இழந்து வீட்டையும் இழந்து ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த தகுதியையும் இழந்து காட்டிற்கு அவர்கள் விரட்டப்பட்டு காட்டிற்கு செல்ல அந்த எத்தனித்த அந்த ஐவர் தாய் குந்தி இந்த 6 காட்டிலே வசித்து கொண்டு வரும்போது அடர்ந்த காட்டிலே அலைந்து திரிந்து கடுமையான சோர்வு மற்றும் தாகத்தால் அவர்கள் அனைவரும் தவிக்கின்றனர். அப்போது தண்ணீருக்காக இயங்கும் சகோதரர்கள் கொக்குக்கு நிறைந்த அழகிய தெளிவான ஏரியை அடுத்தடுத்து காண்கிறார்கள். இருப்பினும் அந்த ஏரி ஒரு மாய உருவத்தால், அதாவது யக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த நீரை அருந்துவதற்கு முன் தன் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அந்த அசரீரி வாக்கு கோருகிறது. அது சரி, இந்த யக்ஷன் என்பவன் யார் என்று நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையிலே நம்ம அனைவருக்கும் 3 விதமான எண்ண குவியல்கள் ஏற்படுகின்றன. 3 விதமான எண்ணங்கள் வெவ்வேறு தளங்களிலிருந்து நம்மை இயக்குகின்றன. சத்வம், ரஜஸ், தமஸ் என்று 3 விதமான எண்ண ஓட்டங்கள். சத்வம் எனக்கூடியது மிகவும் அமைதியான ஆழமான அமைதி, அதில் எந்த விதமான எண்ண ஓட்டங்களும் அல்ல, அதில் எந்த விதமான விகாரங்களும் அற்று தெளிந்த நீரோடை எவ்வாறு இருக்குமோ அது போன்று இருக்கக்கூடிய மனநிலையை நாம் சத்வம் என்று அழைப்போம். அப்புறம் ரஜஸ் என்ற ஒரு குணம், அதிலே தான் கிளர்ச்சிகள் உண்டாகி வெவ்வேறு விதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடியதான உற்சாகம், அவைகளெல்லாம் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றன. இவைகள் ஒரு நார்மலான சாதாரணமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடியதான

0: மனநிலை இதுதான், ரஜோகுணம் என்பது. அதற்கு கீழே தமோகுணம் என்பது. அங்கே பொறுப்பற்ற சிந்தனை, சோம்பேறித்தனம், தூக்கம், கோபம், மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு நெகட்டிவ் எதிர்மறை சிந்தனை, இவைகளையெல்லாம் கொண்டிருப்பது தமோகுணம். இவ்வாறு நமக்கே மூன்று விதமான நிலைகளிலும் நமது மனம் சுற்றி திரிந்து வருவதை நாம் உணரலாம். அந்த வகையிலே பார்க்கும்போது மனிதர்களிடத்திலேயே கூட தேவர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள் என்று மூன்று விதமாக நம்மை பிரிப்பார்கள். உயிர்களிலே தேவர்கள் என்பவர்கள் உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள், அதனால்தான் தேவர்கள் என்பவர்கள் வானத்திலே இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்கிறோம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது யக்ஷப்ரஸ்னம் முதல் பகுதி. உரை வழங்கியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர்

0: வானத்திலே இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொள்கிறோம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எச்ச பிரஸ்னம் முதல் பகுதி. உரை வழங்கியவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் சம்ஸ்கிருத பேராசிரியர் எஸ் வேணுகோபாலன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேர்களின் நினைவிற்கு மாலை 5:02 ரெயின்போ மேடை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சி வானவெளியிலே. சென்னை வானொலியின் 88th ஆண்டு நிறைவு சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் மாலை 5:02. ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு 5 சென்டிமீட்டர், சென்னை ஐஸ் ஹவுஸ் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துரை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருமனூர், செம்மேடு, வளத்தி, கள்ளக்குடி, திண்டிவனம், ஐயம்பேட்டை, சூலூர், வாலாஜா, அன்னூர், நாவலூர், புதுவேட்டக்குடி, சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தர்மபுரி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் நாளை மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகளவு வெப்பநிலை சற்று

0: இருந்து குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் அதிகளவு வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் இப்பொழுது 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை மணி 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நினைப்பும் சொல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நெஞ்சார உண்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவரைக் காட்டிலும் மேம்பட்டவர்கள். குறள் எண் 295, அதிகாரம் வாய்மை.
1: மனத்தொடு வாய்மை மொழியில் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை.
0: நினைப்பும் சொல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி நெஞ்சார உண்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவரைக் காட்டிலும் மேம்பட்டவர்கள். குறள் எண் 295, அதிகாரம் வாய்மை.

0: 5:40 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில். அடுத்ததாக ரெக்கை முளைத்து பறந்து வருகிறது சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: ரெக்கை முளைத்து ரெக்கை முளை.

நேரம் 5:49:39 ஆயிற்று. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1869 கிலோஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரத்தின்ற நிகழ்ச்சியில். அடுத்ததா அட்டகத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், நான் பாடும் பாடல்கள் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் கேட்கலாம் கறவை மாடு வளர்ப்பு குறித்த பேராசிரியர் தகவல்கள் டாக்டர் பழனிசாமி அவர்களுடன். நேர்முகம் முதல் பகுதி 8 மணிக்கு

0: செய்தி அறிக்கை 8:05 மதுரை தென்றல். எட்டு 30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்களுடன் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். சிங்கவால் குரங்கு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை பாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள். 10 மத்திய அரசின் 12 நிறைவு முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி தொடர் நிகழ்ச்சி. தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய நிகழ்ச்சிகளானது நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: இந்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10, இது ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபடல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நான் பாடும் பாடல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இதோ ஒளிபரப்பாகிறது.

0: அதாவது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன்

0: கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும், மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின் தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும், இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகி இருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10,00,000 கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய்

0: வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும், எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச்செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெய சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:40, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரதென்றல் தரும் திரை இசை கவனங்கள்.

0: நேரம் மாலை 6:55 இது ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் ஆகாஷ்வாணியின் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர

0: பெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன்.
1: குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியை கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கைவர் 1876 ஜூன் 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர்

0: பபிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதைத் தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத்துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளை கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவியா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடக மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும், அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சி மாநாட்டை ஒட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களை

0: மோடியையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். ஃபார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு

0: இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும், லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட்கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட்கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ், பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் விதைப்புக்கு முன் விதை நேர்த்தி குறித்த தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் மோகன சுந்தரம் அவர்கள்.
3: பருத்தி விதையில் வந்து அமில முறையில் பஞ்சு நீக்குதல். எப்படி அமிலம் நீக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பருத்தி விதையின் மேல இருக்கிற பஞ்சை வந்து நீக்குதல். இதற்கு என்ன பண்ற அப்படின்னா, ஒரு உலர்ந்த பிளாஸ்டிக் வாளி எடுத்துக்கணும். அதுல 1 கிலோ பஞ்சு விதை எடுத்து அதனோட வணிக ரீதியாக கிடைக்கிற நம்ம கந்தக அமிலத்தில் 100 ml வந்து கலந்துக்கணும். கலந்துட்டு ஒரு குச்சியை கொண்டு 2-3 நிமிஷம் என்ன பண்ணுறோம், நல்லா கலரிட்டே இருக்கணும். கலர்னால என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கிற பஞ்சு வந்து நீக்கி விதைகள் காப்பி கொட்ட நேரத்தில் வரும். அந்த விதைகளை வந்து 5-6 முறை எடுத்து நல்ல நீரில் வந்து நல்லா அலசணும். அலசறனால என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கிற கந்தக அமிலம் வந்து நம்ம வெளியேற்றிடலாம். நீரில் மேல் மிதக்கும் பொக்கு விதைகள் மற்றும் முற்றாத விதைகளை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீக்கிட்டு அடியில் இருக்கிற விதைகள் மட்டும் அரிச்சு எடுத்துக்கணும். அடியில் தங்கியுள்ள தரமான விதைகளை, முற்றிய விதைகளை எடுத்து நிழலில் வந்து காய வச்சு மறுபடியும் வந்து வெயிலில் காய வைக்கணும். ஏன் அப்படின்னா, பழைய ஈரப்பதத்துக்கு வந்து கொண்டு வரணும். இது வந்து பருத்தியில் வந்து நம்ம விதையை வந்து எப்படி வந்து நேர்த்தி பண்ணுறதை பற்றி பார்த்தோம். பச்சை பயிற்றில் தாவர பொருட்களை கொண்டு விதை மூலம் பூசுதல். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் தட்டில் 1 கிலோ விதை வந்து எடுத்துக்கிறோம். அதில் 1 லிட்டர் மைதா கஞ்சி அல்லது அரிசி கஞ்சி ஊற்றி நல்லா வந்து கலக்கணும். கலக்கிட்டு எல்லா விதைகளும் வந்து அந்த அரிசி கஞ்சி மைதா கஞ்சியில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே அரப்புத்தூள் கொஞ்சம் எடுத்து நம்ம லேசாக தூவிடணும். விதைகள் ஒன்று ஒன்று ஒட்டி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக வந்து பிரித்து எடுத்தோம்.

0: பண்ணுறோம். எஞ்சிய பொறிகளான அரப்பு தூளை வந்து சல்லடை கொண்டு நம்ம வந்து நீக்கிடுறோம். நீக்கினதுக்கப்புறம் கடைசியாக நிழலில் வச்சு காய வச்சிடறோம். இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னா, இந்த சிறிய ஒழுங்கற்ற விதைகள் அதை வந்து கையாளும் முறையில் எளிதாகிறது. தென் விதையின் எடை அடர்த்தி அதிகமாகறதுனால துல்லிய விதைப்பு வந்து நமக்கு கிடைக்குது. தென் வினையில் சார்ந்த விதை தரப்பு வந்து உயர்த்துகின்றது. ஸோ விதை பிரைமிங் செய்ததில் நாலு முறை சொல்கிறாங்க. ஹைட்ரோ பிரைமிங், ஹாலோ பிரைமிங், சவ்வூடு பரவல் பிரைமிங், மணல் ரீதியான பிரைமிங். தென் ஹைட்ரோ பிரைமிங் அப்படின்னா நீரை போல ரெண்டு மடங்கு விதை பருமனை வந்து அதிகப்படுத்துறது. ஹாலோ பிரைமிங்னா சோடியம் குளோரைடு உப்பு கரைசலை வந்து பயன்படுத்தி அதில் சவ்வூடு பரவல் அந்த இது எளிய முறையில் வந்து வளர்ச்சி மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுறது. சவ்வூடு பரவல் பிரைமிங்கிறது வந்து பாலிஎத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற கெமிக்கலில் யூஸ் பண்ணி சவ்வூடு பரவல் கரைசலை வந்து பயன்படுத்து. மணல் ரீதியான பிரைமிங் அதில் ஈரத்தன்மையுள்ள மணலை பயன்படுத்துதல். அதற்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈரத்தன்மையுள்ள மணல் அப்படின்னா ஒரு கிலோ மணலுக்கு 180 ml தண்ணி வந்து எடுத்துக்கிறோம். மில்லிலிட்டர் தண்ணி எடுத்துட்டோம்னா அது 60% நீர்த்தேக்கத்திறன். அதே ஒரு கிலோ மணலுக்கு 240 ml தண்ணி எடுத்துட்டோம்னா அது 80% நீர்த்தேக்க திறன். ஸோ இதுக்கு என்னென்ன பயிர்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தக்காளி, கேரட், பீட்ரூட்டு, முள்ளங்கி, கடுகு, 4-5 பயிர்களுமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பிரைமிங் முறையில் வந்து நம்ம விதை நிறுத்தி பண்ணலாம். இதுக்கு தேவைப்படுற நேரம் 12-48 மணி நேரம். கத்திரிக்காய், மிளகாய், வெங்காயம், வெண்டை அதை வந்து மண்முறை 80% பிரைமிங் முறையில் நம்ம விதை நிறுத்தி பண்ணுறோம். அதுக்கு 3 மணிலிருந்து 3 நாட்கள் வரைக்கும் நம்ம தேவைப்படுது. இதனால் என்ன பயன்கள் நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, முளைப்புத்திறன் வந்து அதிகமாகுது, விதை முனைப்பு வேகம் அதிகரிக்கிறது, நீர் மற்றும் வெப்பத்தால் வரும் தாக்குதல் வந்து எதிர்கொள்ள திறனை உருவாக்குது, விதை சேமிப்பு காலத்தை வந்து அதிகப்படுத்துது, விளைச்சலை அதிகப்படுத்துது. அடுத்தது பாலிமர் கொண்டு விதை மூலம் பூசுதல். இந்த பாலிமர் விதை மூலம் பூசுதல் அப்படின்னா நம்ம வணிக ரீதியாக நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற பாலிகோட் அப்படிங்கிற கெமிக்கலை வாங்கிக்கலாம். அது என்னென்ன கலர் இருக்குன்னா சிவப்பு, பச்சை, கருப்பு, ஊதம், மஞ்சள், கருஞ்சிவப்பு, வெள்ளை. இந்த வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா விதையுறை எந்த கலரில் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்ணங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
1: இதுவரை விதைப்புக்கு முன் விதை நேர்த்தி குறித்த தகவல்கள் வழங்கினார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் மோகன சுந்தரம் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து தெரிந்து கொள்வோம். கறவை மாடு வளர்ப்பில் ஆண்டுக்கு ஒரு கன்று ஈன்று நல்ல லாபகரமான முறையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெற கால்நடை வளர்ப்போர் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நமக்கு பல தகவல்களை வழங்குகிறார் சிவகங்கை மாவட்ட புலிகுளம் மாட்டின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள். நேர்முகத்தின் முதல் பகுதியை இப்போது கேட்கலாம்.
1: கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது வந்து நம்மளோட விவசாயத்துல அது முக்கிய கால்நடை சார்ந்த தொழிலாக இருக்கு. இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது வந்து எல்லா பகுதிகளிலுமே, முதல்லாம் வந்து கிராம பகுதிகளில் மட்டும்தான் இருந்தது அப்படின்றது இல்லாம இப்ப நகர்ப்புற பகுதிகளும் ஆர்வம் எடுத்து நிறைய இளைஞர்களுமே இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது ஃபர்ஸ்ட் எப்படி லாபகரமான தொழில் அப்படின்றத சொல்லுங்களேன்.
2: பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கறவை மாடு இனங்கள், மாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நிறையா இனங்கள் இருக்குது. தமிழ்நாட்டு இனங்களுடைய இந்த மாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி குறைவாக கொடுக்கக்கூடியது. பட் எல்லாம் வளர்க்குறது வந்து எதுக்கானது, வேலை பழுவுக்காகத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிறையா இனங்கள் இருக்குது இந்த நாட்டு மாடில். அதில் நம்ம புலிக்குளம் மாட்டினம் இருக்குது, அதே மாதிரி ஆலம்பாடி அப்படின்ற ஒரு மாட்டினம் இருக்குது, அதே மாதிரி உம்பளச்சாரி அப்படின்னு ஒன்று இருக்குது, பர்கூர்

0: அப்படின்னு ஒன்று இருக்குது, காங்கேயம் இனம் அப்படின்னு. இப்படி இந்த வகையான நாட்டு மாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பழுவுக்காக, அதாவது உழுவுளுவருக்கு, மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கு, இது மாதிரி வந்து தான் நம்ம பயன்படுத்திருக்கணும். இதுக்கு இதோட சராசரி பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து இதை அதிக எண்ணிக்கையில் பால் உற்பத்தி பெருக்கணும். இதுக்கு வந்து நம்ம பொருளாதார அடிப்படையில் இதுக்கு வந்து நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த நாட்டு மாடுகளை செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை, அதாவது கலப்பின கன்றுகளை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாட்டு மாடுக்கே வந்து இயற்கை முறையில் வந்து சினம் பிடிக்க வைக்கிறோம், செயற்கை முறையில் வந்து நிறைய கலப்பின மாடுகளினுடைய செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் நம்ம நாட்டு மாடுக்கே போட்டு அதிலிருந்து வரக்கூடிய கலப்பின கன்றுகளை, தரமான கன்றுகளை, கிடேரி கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம வளர்த்து வந்தோம்னா அதிக பால் உற்பத்தி கிடைக்கும். அப்போ இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னு ஏன் போகிறோம் அப்படின்னா, இந்த கலப்பின மாடுகள் வந்து அதனுடைய ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கொடுக்குது. குறிப்பாக அதில் சொல்லப்போனோம்னா ஒரு இனம் இருக்குது, கோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு, கருப்பு வெள்ளை கலந்த அந்த மாடு. ஸோ இந்த கருப்பு வெள்ளை கலந்த மாடு, கோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் அப்படின்ற மாடு கண்டிப்பாக நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனமும் சரிவிகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம். அதே போல ஜெர்சி என்ற ஒரு கலப்பினம் இருக்கின்றது, அந்த கலப்பினத்தையும் நம்ம வந்து வளர்த்தோம்னா அதிக பால் உற்பத்தி எடுக்கலாம்.
1: முதல்லாம் பார்த்தோம்னா சிந்து மாடு, நாட்டு மாடு அப்படின்றது இல்லாம இப்ப நிறைய புது இனங்கள், ரகங்கள் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து லாபகரமா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தீவனத்தோட உற்பத்தியும் அதிகரிக்குது, அதே சமயம் அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் லாபகரமா இந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு போக முடியும்?
0: அதாவது நம்ம மாடுகளை, அது வந்து கலப்பின மாடுகளாக இருந்தாலும் சரி, நாட்டு மாடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம தொன்று தொட்டு வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். குறிப்பாக அது வந்து பகல் நேரத்துலேயும் ராத்திரி நேரத்துலேயும் கிடமாடுன்னு சொல்கிறோம், அங்கேயே அந்த வயல்வெளியிலேயே வச்சு வளர்க்குறது இருக்கிறாங்க. இது ஒரு முறை. அது கலப்பின மாடுகளையும் வளர்க்குறாங்க, நாட்டு மாடுகளையும் வளர்க்குறாங்க. இரண்டாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேய்ச்சல் பகல் நேரத்தில் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போங்க மாட்டை, இரவு நேரத்தில் அதுக்கு வேண்டிய ஒரு கொட்டகையை போட்டு மாடக்கூடாது கெட்டி. சப்போஸ் நமக்கு வந்து மேய்ச்சலில் வந்து அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் கிடைக்கல அப்படின்னா, அந்த மாலை நேரத்தில் மாடு வந்து மேய்ச்சலுக்கு முடிந்து கொட்டகைக்கு திரும்பும்போது அதற்கு வேண்டிய பசுந்தீவனத்தை அங்கு நம்ம கொட்டகையில் அளிக்கலாம். அப்போ மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை இரண்டாவது வந்துருச்சு. இதுக்கு அடுத்தாப்புல இப்போ தொழில்நுட்பங்கள் அதிகமாக நமக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து கொட்டகைக்குள்ளேயே பகல் இரவு இரண்டு வேளையுமே இன்டென்சிவாக உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது திட்டமும் தொழில்நுட்பமும் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போகாது, கொட்டைக்குள்ளேயே இருக்கும். அப்போ அந்த கொட்டையில் வந்து காலையில் வந்து கழுவி விடுறதுக்கு அந்த சாணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடும்போது அந்த மாடு வந்து வெளியில் நிற்கும், அதில் வெளியில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கு வேண்டிய தீவன தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும், தீவனத்தை சாப்பிடும், தண்ணியை குடிக்கும். அந்த கொட்டகையுடைய தரை வந்து காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மீண்டும் இந்த மாடுகள் எல்லாம் கொட்டகைக்கு போயிடும். அப்போ பகல் நேரத்துலேயும் இரவு நேரத்துலேயும் இரண்டு வேளையுமே இந்த மாடுகள் வந்து கொட்டகைக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிக தீவிர முறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேய்ச்சல் முறை, மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை, முழுக்க முழுக்க கொட்டகைக்குள்ளேயே வச்சு வளர்க்குறது, இந்த மூன்று வகையான முறையுமே இருக்குது. அதில் நீங்கள் மேய்ச்சல் முறையிலேயே நம்ம போனோம்னா அதிகப்படியான செலவு நமக்கு வந்து தீவன செலவு இல்லை. அப்போ மேய்ச்சல் கலந்த கொட்டைன்னு போகும்போது மேய்ச்சலுக்கு அந்த மாடு வந்து வேண்டிய பசுந்தீவனங்களை சாப்பிட்டு முடித்த உடனே குறைவாகத்தே நமக்கு வந்து கொட்டைகளை வரும்போது அது பசுந்தீவனமோ கலப்பு தீவனமோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க கொட்டைகளே வச்சு வளர்க்கும் போது அதுக்கு கலப்பு தீவனமும் கொடுக்கணும், பசுந்தீவனமும் கொடுக்கணும், உலர் தீவனமும் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த வளர்ப்பு முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகள் எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி வளர்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு வந்து பால் உற்பத்தி, அது வருமானம் கிடைத்தாலும் நமக்கு செலவழிக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு எதில் வருதுன்னா உற்பத்தி செலவு, தீவன செலவு. அப்போ தீவன செலவை, குறிப்பாக கலப்பு தீவன செலவை கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா பசுந்தீவனம் நல்லா கொடுக்கணும் மாட்டுக்கு. ஸோ அதை அப்படி வளர்த்து வந்தோம்னா நம்ம அதிகப்படியான வருமானத்தை கண்டிப்பாக

0: எடுக்கலாம்.
1: பசுந்தீவனம் அப்படின்னு சொல்லும் போது கறவை மாடு, அதுவும் இந்த பால் உற்பத்திக்கு என்னென்ன பசுந்தீவனங்கள் கொடுக்கறது, அதாவது விவசாயிகளுக்கும் பொருட்செலவு கம்மியா இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு லாபகரமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பசுந்தீவனங்களை இப்ப கொடுக்கலாம்?
0: அதாவது பசுந்தீவனம் அப்படின்றது வந்து நாலு வகையான பசுந்தீவனம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்றோம். விவசாயிகளுக்கு குறிப்பா பண்ணை வச்சிருக்கிறவங்க எல்லா பேருமே இந்த நான்கு வகையான பசுந்தீவனத்தில் ஒரு இரண்டு வகையை மட்டும் போட்டாலுமே நீங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறோம். அப்போ இந்த நான்கு வகையான பசுந்தீவனம் என்னென்ன? புல்வகை பசுந்தீவனம், இரண்டாவது பயிர் வகை பசுந்தீவனம், மூன்றாவது தானிய வகை பசுந்தீவனம், நான்காவது மர வகை பசுந்தீவனம். அப்போ இதில் புல்வகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த நம்ம கம்பு நேப்பியர் புல்னு சொல்கிறோம். இந்த கோயம்புத்தூர் ஒன்று, கோயம்புத்தூர் இரண்டு, கோயம்புத்தூர் மூணு, கோயம்புத்தூர் நான்கு, இப்போ தற்சமயம் கோயம்புத்தூர் ஐந்து ரகமான அந்த கம்பு நேப்பியர் புல்லு இங்கே விவசாயிகளுக்கு பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு மாதிரி இருக்கும் பெருசாக. அப்போ இது புல்வகை பசுந்தீவனத்தில் இது ஒன்று. அதே மாதிரி வந்து நம்ம எருமை புல் கொடுக்கலாம், பாரா புல் கொடுக்கலாம், கொழுக்கட்டை புல் கொடுக்கலாம். ஸோ இந்த வகையான புல்வகையெல்லாம் வந்து இந்த புல்வகை பசுந்தீவனத்தை சார்ந்தது. அதுக்கடுத்தாப்புல பயிர் வகை பசுந்தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயிர் வகை வேலி மசால், குதிரை மசால், காராமணி, சணப்பு, ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம பயிர் வகை பசுந்தீவனமாக எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானிய வகை. இந்த தானிய வகை பசுந்தீவனம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நம்ம உலர்ந்து கொடுத்தோம்னா அது வந்து வைக்கோல் இந்த மாதிரி ஆகிப்பறோம். அதே இது வந்து ஈரப்பதத்தை உள்ளடக்கி உள்ளதை அந்த தானிய வகையை கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம வந்து எந்த தானிய வகையாக இருந்தாலும் சரி கொடுக்கலாம். இதில் குறிப்பாக வந்து கோஎஃப்எஸ் 29 சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பயிரிடப்பட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வேண்டிய விதைகளும் கிடைக்குது, கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தாப்புல மர வகை பசுந்தீவனம், இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நாங்கள் வந்து மாடுகளையும் ஆடுகளையும் கரெக்டாக மழைக்காலங்களில் வாங்குவோம், மழைக்காலங்களில் மேய்ச்சா கரெக்டாக புல்வெளியில் அங்கே மேய்ச்சல் தரையில் புல் அதிகப்படியான புல் இருக்குது மேயுது, முடிஞ்ச உடனே அந்த கோடை காலம் வரும்போது நாங்கள் வந்து மாடுகளெல்லாம் விற்றுருவோம், ஆடுகள்லாம் விற்றுருவோம் அப்படின்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் நீங்கள் அந்த மாதிரி வந்து போகணும் விற்கணும்? நம்ம என்ன சொல்கிறோம், பசுந்தீவனம் தான் முக்கியம். அந்த பசுந்தீவனத்தை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடை காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மர வகை பசுந்தீவனம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்போ அந்த மர வகை பசுந்தீவனம் அப்படின்றது வந்து மாடுகள் உண்ணக்கூடியது, ஆடுகள் உண்ணக்கூடிய பசுந்தீவனத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா மாடுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த மர வகை பசுந்தீவனம் என்ன, நம்ம கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, அதே மாதிரி வந்து பூவரசு, சூபாபுல், சூபாபுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெட்ட தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி வரும். இந்த இதை நம்பி நிறைய மாடுகள் ஆடுகள் வைக்கலாம். அப்போ இந்த மாடுகள் உண்ணக்கூடிய அந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா கோடை காலத்துக்கு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு பசுந்தீவனமாக கொடுக்கலாம். அப்போ மாடை வந்து நம்ம வந்து விற்கணுன்ற அவசியமே இல்லை, இதுக்கு மழை தான் வேணும் அப்படின்ற இல்லை. அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் கோடை காலத்தில் சமாளிக்கலாம்.
1: பசுந்தீவனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து இப்போ நிறைய பால் உற்பத்தியில் அதிகமான அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றது என்னன்னா, அந்த பாலோட அந்த தரம் அப்படின்றது சில சமயம் குறைய ஆரம்பிக்குது, அப்படின்னும் போது கொஞ்சம் விலை கம்மியாகுது. இப்போ பசுந்தீவனம் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அதில் இருக்க அந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் அந்த பாலோட தரம் அப்படின்றதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு?
0: கண்டிப்பாக இதை நம்ம பசுந்தீவனம் வந்து கொடுக்கல, நிறையா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் அங்கங்கே விவசாயிகள் வளர்ச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பொதுவாக பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா தவிடு மட்டும் கொடுப்பாங்க, இல்லை வைக்கோல் மட்டுமே போடுவாங்க. இது வந்து முறையான சமச்சீர் தீவனம் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சமச்சீர் தீவனம் அப்படின்றது வந்து கலப்பு தீவனம், ஒரு நாளைக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். அப்போ இந்த மூன்று வகையான தீவனமும் சரி விகிதாச்சாரத்தில், அதுக்கு ரேஷியோ சொல்கிறோம், விகிதம் சொல்கிறோம். அப்போ கலப்பு தீவனம்னா இவ்வளோ கொடுங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ கொடுங்க, அதே மாதிரி பசுந்தீவனம்னா இவ்வளோ கொடுங்க, உலர் தீவனம்னா இவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறோம். இது வந்து சராசரியாக ஒரே அளவு இல்லை. நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து பால் உற்பத்தி கொடுக்காத மாடு, அது வந்து அது சினைப்பிடிக்காத மாட்டுக்கு தனியாக அதுக்கு வேண்டிய அடிப்படை தீவனம் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். சினை பிடித்த மாடுக்கு தனியாக அதுக்கு ஒரு கிலோ தீவனம், கலப்பு தீவனமோ பசுந்தீவனமோ கூட கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மாடு, ஒரு லிட்டர் ஒவ்வொரு உற்பத்தியை செய்யக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நம்ம அதிகப்படியான கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் ஒரு கிலோ கூடி கூடி கொடுக்கணும். அப்போ இதை கொடுத்தாத்தேன் உங்களுக்கு அந்த கொழுப்பு மாட்டோட பால்

0: சத்து இருக்கு இல்லையா, பாலில் உள்ள கொழுப்பு சத்து. அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருள்னு சொல்கிறோம், எஸ்என்எஃப். ஸோ இதை வச்சு தான் பாலோட விலை வந்து தீர்மானிக்கப்படுது. அப்போ அந்த கொழுப்பு சத்தும் எஸ்என்எஃபும் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு வேணும்னா கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்போ கொழுப்பு சதவீதம் வந்து நம்ம கூட்டிக்கிறலாம். அப்போ கலப்பு தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் முறையாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக முறையான கொழுப்பு சதவீதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் நமக்கு கிடைக்கும்.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கறவை மாடு வளர்ப்பு குறித்து புலிகுளம் மாட்டின ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
1: பசுந்தீவனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதையும் சொன்னீங்க. ஏன்னா அது பாலோட அந்த தரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, அது முறையான அந்த ரேஷியோ அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு பசுந்தீவனம் முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம அடர்த்தீவனங்கள் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த கறவை மாடு வளர்ப்பில் என்னென்ன அடர்த்தீவனங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு?
2: இந்த கலப்பு தீவனம் அப்படின்றது வந்து அடர் தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பேரே கலப்பு தீவனம். இதில் நமக்கு எப்படி மனிதர்களுக்கு தேவையான இன்றியமையாத சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம், புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, வைட்டமின், தாது உப்பு, இதே போல் மனிதர்களுக்கு இது எப்படி இன்றியமையாத சத்துக்களோ இதே மனிதர்களுக்கு உண்டான உறுப்புகள் அனைத்தும் கால்நடைகளுக்கு உண்டு. அப்போ அந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் இயங்கணும், சரிவர இயங்கணும் அப்படின்னா இதே சத்துக்கள் அனைத்தும் ஐந்து வகையான சத்துக்களுமே மாட்டுக்கு இன்றியமையாத சத்துக்கள். அப்போ இந்த மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, வைட்டமின் சத்து, தாது உப்பு, இந்த ஐந்து வகையான சத்தும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய கலப்பு தீவனத்தில் இருக்கணும். அப்போ இந்த மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, வைட்டமின் சத்து, தாது உப்பு, இது எல்லாம் ஐந்து வகையான சத்துக்களும் எந்தெந்த உணவு நம்ம கொடுத்தோம்னா, தீவனம் கொடுத்தோம்னா அதில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த மாவுச்சத்து கொடுக்கக்கூடிய அந்த தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள். ஸோ தானியங்களில் ஏதாவது எந்த தானியங்கள் எடுத்தாலுமே அதில் மாவுச்சத்து இருக்கும், அந்த தானியத்தை நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவதாக புரதச்சத்து. இந்த புரதச்சத்து வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு வந்து பின்னாக்கு வகைகள், பின்னாக்கில் அதிகப்படியான புரதச்சத்து இருக்குது. அப்போ அது வந்து நமக்கு வந்து இந்த கடலை பின்னாக்கு இருக்குது, எள்ளு பின்னாக்கு இருக்குது, சூரியகாந்தி பின்னாக்கு இருக்குது. ஒரு சில இடத்துகளில் தேங்காய், தென்னை மரம் அதிகமாக உள்ள இடத்துல தேங்காய் பின்னாக்கு கொடுக்குறாங்க. ஸோ தேங்காய் பின்னாக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது, குறைந்த அளவு தான் கொடுக்கணும். அதிகப்படியான தேங்காய் பின்னாக்கு கொடுத்தா கொழுப்பு சத்து அதிகமாயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த புரதச்சத்து வேணும் அப்படின்னா பின்னாக்கு வகைகளை எடுத்துக்கலாம். அடுத்தாப்பில் மூன்றாவதாக கொழுப்பு சத்து. மாடுகளுக்கு வந்து கொழுப்பு சத்து வேணும் அப்படின்னா தவிடு, இதில் அரிசி தவிடு, கோதுமை தவிடு, இதில் எந்த தவிடு வந்து நமக்கு சீப்பாக எளிதாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தாது உப்புக்கள், வைட்டமின்கள், இந்த தாது உப்புக்கள்னு போகும்போது இதுக்குத்தான் பிரத்யேகமாக எங்களது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மிகப்பெரிய ஆராய்ச்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக மேற்கொண்டு அதில் அதாவது மாடுகளுடைய, ஆடுகளுடைய இரத்த மாதிரிகள் எடுத்தாங்க. அதே போல் வந்து அந்த மண்ணிலிருந்து வளரக்கூடிய புல், அந்த மண்ணிலிருந்து வளரக்கூடிய தீவன மரங்கள், அதனுடைய இலைதலைகள், அப்புறம் வைக்கோல் போட்டோம்னா அந்த வைக்கோல், அதே மாதிரி மண் மாதிரி, இதையெல்லாம் எடுத்து தாது உப்புக்கள் எது அதில் குறைபாடு இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அப்போ இந்த தாது உப்புக்கள் குறைபாடு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக மாறுபட்டு இருந்தது. அப்போ பொதுவாக ஒரு தாது உப்பு கலவை என்று எடுத்து மாட்டுக்கு தீவனமாக தீவனத்தில் கலந்து கொடுத்தோம் என்றால் அதில் நமக்கு வேண்டிய தாது உப்புக்கள் கிடைக்காமல் போகும். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதற்கு அந்த கால்நடைகளுக்கு எந்த தாது உப்பு பற்றாக்குறை இருக்கோ அந்த பற்றாக்குறையை போக்கக்கூடியதுக்காக வேண்டிதான், அதை போக்குறதுக்காக எங்களுடைய பல்கலைக்கழகம் ஏரியா ஸ்பெசிஃபிக் மினரல் மிக்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பிரத்யேகமாக அந்தந்த மாவட்டத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை. ஸோ இதையும் நம்ம அதில் நம்ம கலப்பு தீவனத்தில் சேர்க்கணும், தாது உப்பு கலவை. அதே மாதிரி வந்து வைட்டமின் சத்துக்கு நம்ம தண்ணீர்லேயே கலந்து கொடுத்துடலாம், வைட்டமின் எல்லாம் மல்டிமிட்டம், இது எல்லாம் சேர்ந்து கலவை தான் கலப்பு தீவனம். இதில் வந்து ஒரு தீவனத்தை குறைச்சாலும், ஒரு சத்து குறைச்சாலுமே மாட்டுக்கு முழுமையான தீவனம், கலப்பு தீவனம் போய் சேராது.
1: இப்போ இந்த தீவன மேலாண்மை அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு விவசாயிகளுக்கு. இதற்கான பயிற்சிகள் என்னென்னலாம் கிடைக்கப்பெறுது?
2: அதாவது மாடு வளர்க்குறதுல வந்து நீங்கள் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இருக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸு, அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ், திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்ட்டுருக்கு. இது இல்லாமல் நாங்கள் ஒரு நாள் பயிற்சி, இரண்டு நாள் பயிற்சி, மூன்று நாள் பயிற்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்களுடைய கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. அதே போல் எங்களுடைய ஆராய்ச்சி மையங்கள், இப்போ புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையம்

0: மாதிரி ஒவ்வொரு அந்த இன மாடுகள் எங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அங்கே இருக்கு. இந்த இடத்துலலாம் வந்து மாதந்தோறும் பயிற்சிகள், விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். விவசாயிகள் அவங்களுக்கு வேண்டிய பயிற்சிகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கறவை மாடு வளர்ப்பு மட்டும் இல்லை, ஆடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, வாங்கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, அதே மாதிரி ஜப்பானிய காடை வளர்ப்பு, எல்லாமே மாடு ஆடு கோழி இனங்கள் எல்லாமே, நாங்கள் முயல் வளர்ப்பு எல்லாமே பயிற்சி எல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேண்டிய விவசாயிகள் எங்களை அணுகினால் கண்டிப்பாக பயிற்சி கொடுக்கும்.
1: அதாவது கறவை மாடு வளர்ப்பு மட்டும் இல்லை, அது சார்ந்த நிறைய தொழில் பயிற்சிகளையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன தீவனங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உற்பத்தி அதிகரிக்கும், அதே சமயம் பாலின் தரம் அதிகரிக்கும் அப்படின்னீங்க. இப்போ முக்கிய தேவையாக வந்து நீர் மேலாண்மை, அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கறவை மாடுகள் வளர்க்குறவங்க எந்த அளவுக்கு தண்ணீர் அப்படின்றது அந்த மாடுகளுக்கு முறையாக கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும்?
0: குறிப்பாக மாடுகள் ஆடுகள் எது வளர்த்தாலுமே அது எது வேண்டாலும் தண்ணியை குடிச்சுக்கிறோம், எந்த தண்ணியை வச்சாலும் குடிச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த மனப்பக்கம் நிறையா பெற்ற விவசாயிகள்கிட்ட இருக்குது. நம்ம எப்படி வந்து மனிதர்களுக்கு வந்து நல்ல தண்ணீர், குடிதண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குடிதண்ணீர் அதை நம்ம வந்து நல்ல தண்ணியாக குடிக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த அமிலத்தன்மை காரத்தன்மை பார்க்குறோம். இந்த அமிலத்தன்மை காரத்தன்மையில் ரொம்ப அதிகப்படியான உப்புத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம அந்த தண்ணியை வந்து குடிக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் கால்நடைகளுக்கும் கோழிக்கும் தண்ணியை முதல்ல டெஸ்ட் பண்ணணும். நம்ம மாடு வளர்க்குறோமா, ஆடு வளர்க்குறோமா, கோழி வளர்க்குறோமா, அது தண்ணியை டெஸ்ட் பண்ணணும். அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அதிகப்படியான கிருமிகள் இருக்கிறது வந்து இந்த கம்மாயி, ஏரி, குளங்கள் ஓப்பனாக இருக்கு இல்லையா, திறந்த வெளியா. ஸோ அதில் வந்து அதிகப்படியான கிருமிகள் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து மாடுகள் கால்நடைகள் சாப்பிட்டுச்சுன்னா நோய் வாய்ப்படுறதுக்கு அதிகம் இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மாட்டில் காணை வந்திருக்கு, பக்கத்து ஊர் மாடு, அது வந்து இந்த நம்ம ஊர் கம்மாயில் வந்து தண்ணி குடிக்க வருது, அங்கே பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு வந்து தண்ணி குடிக்குது. அப்போ ஒரு ஊர் கம்மா வந்து ஒரு மூணு ஊர் நாலு ஊர் கால்நடைகள் தண்ணீர் பருகிறதுக்காக வேண்டி வருது. அங்கே அங்கே வரும்போது ஒரு மாட்டோட அந்த வாயிலிருந்து வலியக்கூடிய அந்த எச்சிலிருந்து காணை தோற்றுவிக்கக்கூடிய கிருமிகள் அந்த கம்மா தண்ணியில் படுச்சுன்னா மற்ற நோய் வாய்ப்பு இல்லாத அந்த மாடுகள் அந்த தண்ணியை பருகும்போது கண்டிப்பாக காணை வரும். அப்போ இந்த தண்ணீர் அப்படின்றது வந்து அவசியம். இதில் வந்து ஆழ்குழாய் கிணற்று மூலமாக அதிலிருந்து தண்ணியை கொடுத்தோம்னா மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு நல்லது, அதில் கிருமிகள் அவ்வளவு தூரம் இருக்காது, அதை கொடுக்கலாம். ஆனாலும் அதில் பிஹெச் பார்க்கணும், பிஹெச் பார்க்கணும், அமிலத்தன்மை கரெக்ட். இதில் வந்து உப்பு அதிகமாக இருந்தால் சலைன் வாட்டராக இருந்தால் கண்டிப்பாக மாடுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு கொடுக்காதீங்க. அதனால் பிஹெச்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வெட்டினரி டாக்டர் கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் தண்ணியை வந்து மாடுகளுக்கு தீவனமாக தண்ணியாக கொடுக்கலாம்.
2: இதுவரை கறவை மாடு வளர்ப்பு குறித்த சிவகங்கை மாவட்ட புலிகுளம் மாட்டின் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டோம். இனி வேளாண் தகவல்கள். வாழை மரங்களில் வாடல் நோயின் அறிகுறிகளும் அதை நிவர்த்திக்கும் முறைகளும் குறித்த தகவல்கள். வாழை மரங்களில் வாடல் நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் மரத்தை உடனே வெட்ட வேண்டாம். அவ்வாறு வெட்டினாலும் வெட்ட பயன்படுத்திய கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி போன்ற உபகரணங்களை நல்ல மரத்தில் பயன்படுத்தக்கூடாது. சாறு வழியாக நல்ல மரங்களிலும் நோய் பரவ வாய்ப்புள்ளது. சொட்டு நீர் பாசனம் நடைமுறைப்படுத்தலாம். மரம் ஒன்றுக்கு 5 கிராம் கார்பன்டிசம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மரத்தின் வேர்பகுதி மண்ணில் சுற்றி ஊற்ற வேண்டும். மற்ற நல்ல மரங்களில் தார் வெட்டிய பின் சிகிச்சை அளிக்கப்பட்ட வாடல் நோய் உள்ள மரங்களில் தார் இருப்பின் அதையும் அறுவடை செய்துவிட வேண்டும். பிறகு பாதிக்கப்பட்ட மரங்களை கிழங்கோடு சிறு வேர்பகுதியை கூட விடாமல் தோண்டி எடுத்து அதை தீயிட்டு கொளுத்த வேண்டும். கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்டு ஏற்பட்ட பள்ளத்தில் 2 கிலோ சுண்ணாம்பை இட்டு நன்கு கிளறி விட்டு சமமாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரத்தின் பக்க கண்டுகளை அடுத்த பருவ நடவிற்காக எடுக்கக்கூடாது. இவ்வாறு திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி நிலைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. வேளாண் தகவல்கள் கேட்டோம். வேளாண் பழமொழி சிந்தனை. கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும். வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், வாழை

நீர்ப்பாசனத்தை விடியற்காலை அல்லது மாலையோ இரவோ மேற்கொள்ள வேண்டும். விடை பெருமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை இதே நேரம் நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்றுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஈவியான் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஈவியான் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பாமலின் விமான நிலையத்தில் பிரதமரை சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3000 வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க

முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. 24 மணி நேரமும் செயல்படும் மின்னக மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக தமிழகத்தின் சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நிர்வாகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு வளர்ச்சிப் பணிகள், நலத்திட்டங்கள் குறித்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்ஃபியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

0: நேரம் 8:30.
1: வானொலி நிலையம் இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியை எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும்.
2: 2019 ரிட்டையர் ஆனீங்க, உங்களுடைய அந்த ஓய்வு பெற்ற அந்த நாள் உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
3: 30 வருஷம் சர்வீஸ்லயே இருந்துட்டு டக்குன்னு நம்ம இனிமே வீட்டுலதான் இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சு. 2019 மே மாசம் ரிட்டைர்மெண்ட் ஆனிக்கு அங்க எப்போ போல வழக்கம் போல ஃபேர்வெல் கொடுக்கறது, நம்ம அவங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து 2015 வந்து அம்மா பாபா கோயில் வச்சிட்டோம். 2015 வந்து அந்த அவருடைய அந்த சக்தி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈர்ப்பாயி நம்ம வீட்டுக்கு இருக்க இடத்துலயே பெரிய அளவுல ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்ட ஆரம்பிச்சதால எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்து நான் தான் பூஜைகளை பண்ணுவேன் அம்மா. சோ எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே டக்குன்னு இந்த இதுல ஒரு கோவில் அப்படின்னு வந்ததுனால இந்த பாதிப்புகள் கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த டீச்சர்ஸ் ஞாபகம், பிள்ளைங்க ஞாபகம், பிள்ளைங்களுக்கு நம்ம கொண்டு போனதே இருந்துச்சு. ஆனா இந்த பாபாவுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறது முழு நேரம் பணியானதுனால அடுத்த ஒரு பொசிஷன் போன மாதிரி, அடுத்த ஒரு சர்வீஸ் கிடைச்ச மாதிரி அப்படி வந்துட்டேன்.
2: கல்வி சேவையிலிருந்து பிராண்மிய சேவை
3: அந்த மாதிரி வந்து கோவில், அந்த கோவில் தான் அந்த பாபா, அங்க அன்னதானம் கொடுக்கறது, பூஜைகளை செய்யறது, நிறைய கோவிலுக்கு வந்து எங்க டீச்சர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, தேடி அம்மா வந்துட்டாங்க.
2: உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களை பத்தி நான் கேட்கணும். முன்னாடி ஆசிரியர் பண்ணியிருந்தீங்க, ஆன்மீகத்துல இதுக்கிடையே வந்து உங்களுடைய பொழுதுபோக்கு என்னெல்லாம் பண்றீங்க?
3: அம்மாவுக்கு வந்து கதை எழுத ரொம்ப பிடிக்கும்.
2: கதை எழுதுறீங்க?
3: ஆமா.
2: என்னென்ன எழுதுறீங்க?
3: அதாவது தினமலர்ல வந்து அந்த டிவிஆர் நினைவு பரிசு போடுவாங்க இல்லையா, அதுல கதை எழுதி, அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான், அது முன்னாடியே கதை எழுதி நிறைய வச்சுட்டே இருப்பேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு பார்த்த உடனே உடனே கிரியேட்டிவா கதை எழுதி எழுதி எழுதி பேப்பர்ல வச்சுட்டே இருப்பேன். அதை எங்க டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து நான் பயிர்த்துக்கிறது. ஆனா இந்த டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டியில ஃபர்ஸ்ட் 2019 எழுதுனதே எனக்கு ஆறுதல் பரிசு, முதல் பரிசா வந்துச்சு. அதுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.

0: அதுக்கப்புறம் தொடர்ச்சியா எழுத ஆரம்பிச்சிட்டேன்.
1: இப்ப எழுதிட்டு இருக்கீங்களா?
0: இப்பயும் எழுதுறேன். ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை எல்லாம் ரெண்டு பரிசு வாங்கினேன். 2020 வந்து ரெண்டு பரிசு வாங்கினேன். அப்புறம் 22, 24, இப்ப 2026 ஜூன்ல எழுதிட்டு தான் இருக்கேன். இதை தவிர்த்துட்டு வந்து நான் யூடியூப் போடுவேன். என்னுடைய யூடியூப் இது வந்து நாச்சியார் சுவடுகள், ஆன்மீக சம்பந்தப்பட்டது. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மேனிபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், மணி மேனிபெஸ்டேஷன் எப்படி பண்றது, எப்படி நம்ம சோர்ந்து இருக்கும் பொழுது அவங்களை நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்பானதா நாச்சியார் சுவடுகள்னு யூடியூப். அதுலயும் நல்லா 60,000-70,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. நிறைய பாராட்டுகளும் வரும். கொஞ்சம் அந்த குவஸ்டினாவும் கேட்பாங்க, எங்களுக்கு இப்படி சொல்லுங்கன்னு. என்னுடைய பொழுதுபோக்கு இதுல வந்து என்னுடைய பேர் என்ன நான் பாத்துக்கிறது, கோவில பாத்துக்கிறது,
1: பிஸி ஷெட்யூல தான் இருக்கு.
0: ஆமா, எப்பவுமே பிஸியா தான் இருக்குது. அதாவது எல்லாருமே ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா எப்படி உங்களுக்கு டக்குன்னு இப்படி ஒரு மாற்றம், அதாவது ஸ்கூல்லே ஓடிக்கிட்டே இருந்துட்டு ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற நீங்க வந்ததுனால உங்களுக்கு எப்பவுமே பிஸியாவே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, அங்க கூட ஃப்ரீயா வந்து பிடிச்சிடலாம் போருக்கு உங்களுக்கு பிடிக்கவே முடியலம்பாங்க. அப்படிலாம் இல்ல, நம்ம பிஸியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கறது என்னுடைய வியூ.
1: சரிம்மா, இப்ப உங்களோட காலை முதல் இரவு வரை உங்களுடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு?
0: காலையில கரெக்டா எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிருக்கும், ஒரு 4:44 என்னுடைய அலாரமே அதான், 4:44 அந்த டயத்துல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய காலை இது பண்ணிட்டு ஒரு மணி நேரம் நல்ல மெடிடேஷன் பண்ணுவேன். ஒரு 5:55 என்னுடைய பேரை எந்திரிச்சு வந்துருவாங்க. கரெக்டா 5:55 ஒரு டைம் இருக்கும், வந்துருவான். அப்புறம் பிள்ளைங்களை பார்க்க, சமையல் பண்ண, சர்வெண்ட் லேடி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவில்ல போய் அந்த காலை பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் மத்தியானம் இது பண்ணிட்டு, மத்தியானத்துக்கு மக்கள் வந்து நிறைய வந்து தேடி வருவாங்க கோவிலுக்கு, வந்து அம்மாவை பாக்குறதுக்காக வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங்னு சொல்லி கொடு சொல்லலாம். நிறைய சின்ன வயசு பிள்ளைங்களும் வருவாங்க, நிறைய பேரு டைவர்ஸ் கேட்டு வந்தவங்க அம்மா கிட்ட வந்து அது இல்லாம நல்ல குடும்பமா இருக்கிறாங்கிறது இந்த டயத்துல நான் கட்டாயம் சொல்லணும். அதே மாதிரி குழந்தைங்க இல்லாம நிறைய வரையில பாபாவோட கருணையால குழந்தை கிடைக்குது, அந்த இதையும் நான் கட்டாயம் சொல்லணும். எதுக்காக சொல்லணும்னா, இது நம்மளால கிடையாது, பாபா அவருடைய சக்தினால, இதனால இந்த இது டைம் வந்து கரெக்டா இருக்கும் எனக்கு. அதுல வியாழக்கிழமை வந்து ஃபுல்லா 1 நிமிஷம் கூட டைம் வெளியில வர முடியாது காலையில இருந்து கோயிலுக்கு. அப்ப அதாவது மக்கள் வந்து வியாழக்கிழமைனா ரொம்ப ஒரு புனிதமான நாள் அப்படின்னு நினைச்சு வியாழக்கிழமை தான் பாபா கோயிலுக்கு நிறைய கூட்டம் வருவாங்க அவங்களோட இது பண்ண. சோ படுக்க போயில ஒரு 10:00-10:30 வரைக்கும் எனக்கு ஃபுல்லா டைம் இது பண்ணிட்டு இருப்பேன். இந்த இடப்பட்ட நேரத்துல பேரன் தூங்கையில எல்லாரும் இருக்கையில யூடியூப் போட்டுக்குவேன்.
1: சரி, வெளியூர்ல இப்ப போற பழக்கம்லாம் உண்டா? வெளியூர்ல போய் சுற்றுலா மாதிரி?
0: அதாவது பாபா கோயிலுக்கு நிறைய போயிருக்கோம். அந்த கோவில் வைக்கிற சமயத்திலயும் அங்கே ஷீரடிக்கு 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கோம். மற்றபடி வந்து எங்களுடைய கோவில் அங்கே நான் சிவகங்கை சொன்னேன் இல்லையா, சிங்கமனேரி இதில் வந்து பாதியரைய கோயில்னு இருக்கு, அதுக்கு போகணுங்கிறது எனக்கு பிடிக்கும். அதுக்கு இப்போ போயிட்டு வருவோம், வருஷத்துக்கு 1 தடவை அந்த மாதிரி போவோம். மற்றபடி ரொம்ப போகிறதுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா நம்ம கோவிலே நம்ம கரெக்டாக வைக்கணும். ஏன்னா அம்மா வந்து இன்னும் 2 கோவில் வச்சுருக்கோம், திருப்பாலையிலேயே ஒரு பாபா கோயில் இருக்கு, அதில் கூட எனக்கு அங்கே போக கூட நேரம் இருக்காது, அவ்வளோ பிஸியாக இருக்கும். இந்த கோவிலே எனக்கு இருக்கும், அங்கே ஐயர் போட்டு சமையல்காரங்க வச்சு அந்த பார்த்துட்டு இருக்கனால பிள்ளையார்பட்டி அந்த மாதிரி கிட்ட கிட்ட இருக்க கோவில் முடிஞ்ச டயத்தில் போயிட்டு வருவோம்.
1: சரிங்கம்மா, இப்போ ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு, ரிட்டையர்ட் ஆகிற நிலைமையில் உள்ளவங்களுக்குலாம் வந்து அவங்க அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி சுமூகமாக நல்லா கொண்டு போகணும்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: நிச்சயமா, இது வந்து அவங்க அதை ரிட்டையர்மெண்ட்னே நினைக்கவே கூடாது, இது செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்னு சொல்லணும். ஒரு இன்னிங்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம அடுத்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு மனசில் நினச்சிக்கணும். அதே போல் எப்போ போல் காலையில் எந்திரிச்சு எப்படி வேலைக்கு போகிறதுக்கு காலையில் குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணுறோம் நீட்டாக, அதை இதை மாற்றக்கூடாது. நம்ம ரிட்டையர்ட் ஆகிட்டோமேன்னு கூட கொஞ்சம் நேரம் தூங்குவோம், கூட கொஞ்சம் நேரம் இது பண்ணுவோம்னு அப்படியே இருக்கக்கூடாது. எனக்கு 9:30 நான் கரெக்டாக நான் கிளம்பணும், அந்த 9:30 நம்ம கிளம்பி போனால் தான் நம்ம அந்த ரீச் பண்ண முடியும் அந்த இடத்துங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு அதே பிஸியாக வச்சுக்கணும். பிடிச்சமான ஒரு துறை, இப்போ நம்ம டீச்சிங்கில் வந்து இருக்கோம், நான் டீச்சிங்கில் வச்சே நான் சொல்கிறேன், அவங்களுடைய கருத்துக்களே குழந்தைங்களை தானாக வாலண்டியராக போய் சொல்லிக் கொடுக்கணும். சில ஸ்கூலில் நம்மளே போய் கேட்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலே நீங்கள் போய் கேட்டோம்னா அவங்க நிறைய பிள்ளைங்களுக்கு போய் நான் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல ஐடியா சொல்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னு நினைக்கலாம். அது மாதிரி லைப்ரரிக்கு போய் நிறைய இன்னும் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கணும். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இது என்னுடைய வாழ்க்கை, அதை சந்தோஷமாக நான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும். நம்மளுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டோங்கிற அந்த விரக்தியே வரக்கூடாது. ரிட்டையர் ஆயிட்டா அடுத்ததுக்கு நல்ல ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ண போறோம், பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறதுக்கா, ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் மீட் பண்றதுக்கா, இல்ல இந்த அந்த அவங்களுடைய லைஃப் இப்படித்தான் அப்படின்னு வரவேறுபடுத்தாம ஜாலியா நல்லா கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நான் ரிட்டையர்ட் ஆகிய கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆகுது, ஆனாலும் நான் ரிட்டையர் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இன்னும்
1: கண்டிப்பா உங்க பேச்சை கேட்டாலும் இது இப்பவும் உற்சாகமா தான் இருக்கீங்க, ஒரு மாணவி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்கம்மா. நிகழ்ச்சி நிறைவா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க ஒரு ஆசிரியரா இருந்திருக்கீங்க, 100 கணக்கான ஏன் 1000 கணக்கான மாணவர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, கல்வி கொடுக்கக்கூடிய மிகப்பிறந்த ஒரு பணியில இருந்திருக்கீங்க. உங்க அனுபவத்தின் மூலமாக இன்றைய கால இளைஞர்களுக்கு லைஃப்ல நல்லா வரணும், அவங்க தொழில் ஜாப்னாலும் சரி பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி அவங்க நல்லா வரணும் அப்படின்னா உங்க அனுபவத்தின் மூலமாக அவங்களுக்கு

0: என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
1: இதுல பெற்றோர்களுடைய கடமை ரொம்ப முக்கியம். ஆசிரியர்கள் வந்து நல்லா படிச்சு நல்லா கொண்டு வருவோம் சொல்லி அவங்க கொண்டுட்டு வருவோம் இல்லையா, பெற்றோர்கள் என்ன சில சமயங்கள் படிக்க மாட்டேங்கிறா, நீ இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவங்களை வந்து டிகிரேட் பண்ணவே கூடாது. நீ நல்லா வருவ, நல்லா படிப்ப, நல்லா வருவேங்கிற வார்த்தைகள் வந்து ஏன்னா நான் அனுபவத்துல சொல்றேன், நிறைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த விட்டுட்டு பசங்க வந்து என்ன செய்யணும்னா, ஒரு லைனை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுல வந்து தன்னை வந்து நல்ல ஒரு கேப்பபிலிட்டியா ஆக்கிக்கணும். பலதரப்பட்ட போக வேண்டாம். ஒரு சில பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு கணக்கு நல்லா வருதுன்னா அந்த துறையே அவன் நல்லா தன்னை திறமையானவனா மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கறது என்னுடையது. இன்னொன்னு, இந்த காலகட்டத்தில் ஐடி துறையில் இருக்க குழந்தைங்களுக்கு நான் முக்கியமா சொல்றது வந்து, அவங்களுக்கு அந்த ஏதோ அந்த கிரேட் போடுறாங்களே மார்க் குறைஞ்சிருச்சுன்னா உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப டவுன் புல்லிங் ஆயிடுறாங்க. அது வேண்டாம். உங்களை திறமைகளை வளர்த்துக்கிட்டே நீங்க வாங்க, எந்த காலத்திலயும் சோர்வே அடையாதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, நிறைய வாய்ப்புகளை நம்மளுக்கு அள்ளி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி இருக்கையில பிள்ளைங்க வந்து டவுன் ஆகாம, ஏன்னா இப்ப உங்களுக்கு திறமை, உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறமை, நல்லா வளரக்கூடிய திறமை இருக்கு. அதை நீங்க எந்த காலத்திலயுமே தளர்ச்சி அடைய விட வேணாம். என்னால முடியலைன்னா யாரால முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க வளர்த்துக்கங்க. கட்டாயம் அதை வளர்த்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்ல ஒரே ஒரு விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல் பெற்றோர்களை மதிக்க கத்துக்கங்க. பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் அவங்க தங்களுடைய லைஃபையே மாற்றிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதனால பெற்றோர்கள் சொல்ற கருத்துக்களை தயவு செய்து கேளுங்க. ரெண்டாவது வந்து பெரியவங்களை நல்லபடியா மதிக்க கத்துக்கணும். பெரியவங்க, இது அருமையான ஒரு கதையெல்லாம் இருக்கும், ஆனா இப்ப நம்மளுக்கு சொல்லக்கூடிய நேரம் இல்லாதனால நான் சொல்லல. ஆனா பெரியவங்களுடைய கருத்துக்களுக்கு கட்டாய மரியாதை கொடுங்க. அவங்க அனுபவபூர்வமா சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதை இதை செய்யாத இது தப்பு அப்படின்னா அவங்களுக்கு அனுபவத்தினாலதான் அதை சொல்றாங்க, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே போல சோர்வுங்கிறத இல்லாம பாத்துக்கங்க. எந்த காலத்துல ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளால முடியும், தைரியமா அதை எடுத்து திருப்பி செய்ய பாருங்க. அதே போல இந்த கெட்ட பழக்கங்கள் மட்டும் வேண்டவே வேண்டாம். அது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம விளையாட்டுத்தனமா தண்ணி அடிக்கிறோம், விளையாட்டுத்தனமா பார்ட்டின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்கணும், பீர் அடிக்கணும், அது இதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு சின்ன தவறு பெரிய அளவுல கொண்டு போய் விட்டுரும். தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும், மற்ற இன்னும் உங்களுக்கே நிறைய கெட்ட விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள் அடிக்ட் ஆயிடுறோம், டிவி யூடியூப் இந்த மாதிரி பாக்குறதுல அடிக்ட் ஆகி அதுல நம்மளுடைய டைவர்ஷன் இதாகிட்டே இருக்கு. இதுல எல்லாம் இருந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா மீண்டு வர்றது கஷ்டம். அதனால அதுக்குள்ள போனா என்ன கஷ்டம் நிச்சயமா தெரியும். தெரிஞ்சே நம்ம போய் அந்த சிலந்தி வலைக்குள்ள விழுக வேண்டாம். அதனால இந்த மாதிரி பழக்கங்கள் இல்லாம இருந்தாலே நிச்சயமா நீங்க நல்ல ஒரு எதிர்காலத்துல தி பில்லர் ஆஃப் தி இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்துருவீங்க. நல்ல பழக்கங்களோடு இருங்க, கெட்ட பழக்கங்கள் வேண்டாம். பெற்றோர்களை மதிங்க, பெரியவங்க சொல்ற கருத்துக்களுக்கு நிச்சயமா தலை சாய்ச்சிங்கன்னா, அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா வாழ்க்கையில நல்ல சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க.
0: ரொம்ப நன்றிமா. அதாவது உங்களுடைய நீண்ட நெடி அனுபவத்துல இன்றைய கால இளைஞர்களுக்கு ரொம்ப அழகாவே ஆலோசனை சொல்லிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆலோசனை கேட்கிற ஒவ்வொரு இளைஞனும் தன்னை மாத்திக்கிடுவாங்க, ஒரு நல்ல வாழ்க்கையில முன்னேறுவாங்க நம்பிக்கையில உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சு எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க பள்ளிக்கால பருவம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நீ ஆன்மீக சேவை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நல்ல அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் மதுரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் உங்களோட சேவைகள் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்மா.
1: ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி ரேடியோ ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இருந்துச்சு. மிகவும் நன்றி.
0: நன்றிமா.

0: அழகு அறிஞர் அண்ணா போல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: இதுவரை ஓய்வு பெற்ற பள்ளி தலைமை ஆசிரியர் எம் சுமதி நடராஜன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான்
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
5: நேரம் 8:45. இது ஆகாஷ்வாணி மதுரை. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தண்டல் தரும் திரை இசை கானங்கள்.

0: which will be held in Delhi from 19th June to 24th of June. Marking a historic milestone, India will host the prestigious continental event for the first time. Over 30 countries and more than 400 top athletes will participate in this high-stakes competition. India's 24-member squad comprises 12 women and 12 men and will be led by CA Bhavani Devi, India's first and only fencing Olympian. In the FIFA World Cup 2026, France will take on Senegal in a Group 1 clash at New Jersey in United States tonight. In another fixture, Norway will face Iraq in a Group 1 encounter at Boston Stadium. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi participates in G7 summit in Evian, France. Also to hold bilateral meetings tonight with heads of Canada, UK and UAE to meet US President tomorrow. Agriculture Minister Shivraj Singh Chauhan holds high-level meeting to review preparations for Kharif season. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces Eastern Frontier Rifles will soon be revived and over 1,000 Gurkha youths to be recruited. India and Japan adopt rule of implementation for joint crediting mechanism under Paris Agreement. Iran says deal to end war with US would also require Israel to withdraw from Lebanon. IMD forecast thunderstorms accompanied by lightning and gusty winds over North India tomorrow. And Indian squad announced for Senior Asian Fencing Championships 2026. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் வரிசையில் திறன் மேம்பாட்டு இயக்கம் குறித்த நேர்காணலின் 2வது பகுதி இடம்பெறுகிறது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மண்டல இயக்குநர் டாக்டர் ஜெயபிரகாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னா அது மிகையல்ல. சென்னை உள்ளிட்ட 5 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றப்படுவதால் என்ன பயன் சார்?
4: இது ஒரு முக்கியமான கேள்வி, மிகச்சிறந்த கேள்வி. இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றது இப்ளேஸ் எ கீ ரோல்னுவாங்க. ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுறதா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆசிரியர் ஐடிஐயில் ட்ரெயினராக இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம் தான் இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அதுக்கு முன்னாடி 22 நேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்தியா ஃபுல்லாக இருந்தது. கடந்த 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு 33 நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக மாறியிருக்கு. ஸோ அந்த பிஎம் சேது திட்டத்தின் கீழே இந்த ஆசிரியர் பயிற்சி மையங்கள், அதாவது நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காக 60,000 கோடி 59,000 கோடி ஐடி அப்கிரேட் 1,000 கோடி இந்த 5 சென்டருக்கும். இந்த 5 சென்டர் எங்கன்னா சென்னை, ஹைதராபாத், கான்பூர், லுதியானா, புவனேஸ்வர். இந்த 5 தேசிய அளவிலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்கே மாற்றுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு. இதன் நோக்கம் உலகத்தர பயிற்சி, புதிய தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 பயிற்சிகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பயிற்றுவிப்பாளர் மேம்பாட்டை ஒரே இடத்தில் வழங்குவது. உதாரணமாக இந்த இன்று தொழில்துறைகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற துறைகளில் திறமிக்க பணியாளர்களை தேடுகிறார்கள். இந்த தேவைகளுக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்கள், புதிய ஆய்வகங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகள் இந்த மையத்தில் உருவாக்கப்படும். சென்னை என்எஸ்டியில் தென்னிந்தியாவின் திறன் மேம்பாட்டுக்கான மாற்று அமைப்பாக இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் இது பயனளிக்கும்.
3: தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்களோட பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. கடந்த 12 ஆண்டுகள்ல அப்ரண்டிஷிப் பயிற்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? இந்த பயிற்சி முறையை தொழில்துறைகள் ஏன் விரும்புகின்றன?
4: அப்ரண்டிஷிப் என்பது லேர்ன் வைல் ஏர்ன், படிக்கும் போதே நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல முறை. ஏன்னா ஜெர்மன்ல இதுதான் வந்து டுயல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே சொல்லுவாங்க. ஜெர்மனில் வந்து 4 நாள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும், 1 நாள் மட்டும் இன்ஸ்டியூட்டில் இருந்தால் போதும். பட் நமக்கு என்ன பண்ண, நம்ம சிஸ்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 5 நாளும் கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் வைக்கிறோம். ஆனால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஐடிஐ முடித்த பிறகோ இல்லை டென்த்து முடித்த பிறகோ இண்டஸ்ட்ரியில் போய் 1 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தால் அந்த மாணவர்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை எப்படி

0: ப்ரொடக்ஷன்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் ஒரு திறன்மிக்க பயிற்சி மாணவர்களை தேர்ந்தெடுத்து வழியா இருக்கும். கடந்த 12 ஆண்டுகளில் 54.42 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரன்ஷிப் வாயிலாக தொழிற்பயிற்சி பெற்றுள்ளனர். தொழில்துறையை இந்த பயிற்சியை ஏன் விரும்புகிறாங்கன்னு கேட்டால், அவர்களுக்கு தேவையான திறன்களுடன் பணியாளர்களை உருவாக்கி கொள்ள முடிகிறது. ஏன்னா அங்கே படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுங்க, பட் அந்த 1 இயர்ல அவங்க பார்க்கும்போது யார் எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்க தெரியுது. இவன் நீங்க கூட அப்ரன்ஷிப் எடுத்து ட்ரெயின் பண்ணிட்டு அதில் 10 பேர் எடுத்து அதில் 4 பேர் நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த தொழிற்சாலையில் உள்ள எந்திரங்கள், அது உற்பத்தி முறை, பாதுகாப்பு நடைமுறைகள், குழு பண்பாடு அதாவது கொலாபரேஷன், தர கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற விஷயங்களை நேரடியாக அவங்க கற்றுக்க முடியுது. அப்போ பயிற்சி முடித்த உடனே யார் அடுத்த நாள் அவங்க ஒர்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான்ற லெவலுக்கு இருக்கிறதுனால தான் இந்த அப்ரன்ஷிப் திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன்.
1: அப்ரன்ஷிப் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவதற்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றன, அது எவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா?
0: ஸோ அப்ரன்ஷிப் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அந்த இளைஞர்களுக்கு படிக்கும் போதே ட்ரைனிங் எடுக்கும் போதே ஸ்டைஃபண்டும் ஒரு பார்ட், அதே சமயத்தில் அவங்க படிக்கும்போதே அந்த 1 இயர் பீரியடில் வந்து இந்த இப்போ போன முறை சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு நேர்முக பயிற்சி அவங்களுக்கு கிடைச்சிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது அதிகமாக இருக்குது. திறன் எங்கே இருக்கோ யார் வேணாலும் அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து அப்ரன்ஷிப் மூலம் வந்து அப்ரன்ஷிப் கிடைக்கிறதே கஷ்டமாக, இப்போ ரயில்வேஸோ கோஸ்ட் கார்டெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃப்ரீ, ஏன்னா அப்ரன்ஷிப் முடித்தோன்னு அவங்க ஜாப் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டைஃபண்ட்ன்ற பார்த்து போகும்போது 5வதுலேருந்து 9வது வரைக்கும் படித்தவங்களுக்கு நான் சொன்னவங்களுக்கு 1, 14 வயசுக்கு மேலேருந்தே படிக்கலாம். 2வது, நீ படிக்க முடியலன்றதுக்காக வாழ்க்கையை விட முடியாது, அதுக்கும் வாய்ப்புகள். ஸோ 5வதுலேருந்து 9வது வரைக்குமே இருக்கிறவங்களே அப்ரன்ஷிப் போகலாம். அவங்களுக்கு மாதம் 6800 ரூபாய் வரைக்கும் அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. 2வது, 10வது படித்தவங்களுக்கு 8200 ரூபாய் வரையும், 12வது படித்தவங்களுக்கும் ஐடிஐ முடிச்சிருங்க 9600 ரூபாய் வரைக்கும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 10900 ரூபாய், அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக கூட இருக்கலாம், இல்லை என்ஜினியரிங்காக இருந்தால் 12,300 ரூபாய். இந்த தொகை வந்து மினிமம், ஆனால் பல இண்டஸ்ட்ரி அதிகமாக சில மறுநாட்டவங்க அதிகமாக கொடு 18,000-20,000 கொடுக்குறாங்க. ஏன்னா சில சமயத்தில் ஆளே கிடைக்க மாட்டேறாங்க, அந்த நிலைமைக்கு இருக்கனால வந்து அவங்க அதிகமாகவும் கொடுக்குறாங்க. இந்த தொகை வந்து டைரெக்டாக டிபிடின்னு சொல்லிட்டு டைரக்ட் பெனிஃபிஷியரி முறையில் செலுத்துறதுனால ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. அதே சமயத்தில் அந்த இளைஞர்கள் குடும்பத்துக்கு சுமையாக இல்லாமல் திறன் பயிற்சியும் பெற முடியுது.
1: இந்த பயிற்சியின் மூலம் உதவித்தொகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறத சொன்னீங்க. இதில் வந்து மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் போன்ற முன்னணி நிறுவனங்களோட எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க, இதோட நன்மைகள் என்ன?
0: என்ன வேணும் இண்டஸ்ட்ரிக்குன்றது இண்டஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுமே தவிர நாம் டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சப்ளை ட்ரிவன் மார்க்கெட் மாதிரி, நாம்புக்கு தெரிஞ்சது எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேலையை தேடணுன்றதை விட இந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட்டோட அதிகமாக எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் நிறுவனங்களில் உலக தரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது தெர் இஸ் அ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. ஒரு 500 கோடிக்கு மேலே ஒரு டேர்ன் ஓவர் இருந்தால் ஒரு 2.5% வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்தணும். அந்த படம் திறன் பயிற்சிக்கு இந்த அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட்ல இருந்து அதே சமயம் ஸ்கில் ட்ரைனிங்க்கு அவங்க பயன்படுத்தலாம். அதனால அவங்களோட சேர்ந்து இந்த ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ, ஆரக்கிள் போன்ற முன்னணி நிறுவனங்களை அவங்களே நேர்முகமாக இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை எனேபிள் பண்ணலாம். அவங்களா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, தேவையான திறமைகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. இதன் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் பேருக்கு மேல கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இந்த முன்னணி நிறுவனங்கள் மூலம்.
1: இங்க பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா சார்?
0: ஈவன் ஸ்கில் இண்டியா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு தனியாக அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலம் எல்லா நாட்டோட தொடர்பும் திறன் பயிற்சி மேம்பாட்டு கழகம் வந்து அந்த கொலாபரேஷன் எம்ஓஇ பண்ணிட்டு இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அங்கே ஃபாரின் அனுப்புகிற ஆப்பர்ச்சுன்னு கொடுக்குறாங்க. இது அட்வான்டேஜ்னா ஒரு தனியார் மூலம் போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு மற்ற பல கேள்விகள் உண்டு, இது இந்திய அரசின் மூலம் போகும்போது அதுக்கான எல்லா உத்தரவாதங்களையும் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குது.
1: இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பு குறித்து சொன்னீங்க. இப்ப இந்த திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் அரசின் எதிர்கால திட்டங்கள், மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, இதற்காக இளைஞர்களை தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க?
0: இன்று வந்து உலகம் ஃபுல்லா அந்த 4வது தொழில் புரட்சி, நம்ம இந்த லெபார்டரி ஃபுல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இளைஞர்களை பயிற்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்போ இருக்கிற உள்கட்டமைப்பை நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஒரு காலத்துல ஸ்கூல்ல வந்து ஒரு போர்டும் ஒரு சாக் பீஸ் இருந்தா போதும், இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, ஏஐ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு நீங்க

0: அரை மணி நேரம் டீச் பண்றது ஒரு அனிமேஷன் மூலம் சில விஷயங்களை விளக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர்ன்றத விட அறிவும் திறனும் ஒன்றாக இணைந்து காம்படன்ஸ்ன்ற லெவலில் போயிடுச்சு. அப்போ நம்ம என்டையர் இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரொபாட்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, இந்த 3D பிரிண்டிங், இந்த சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும். அப்போ நம்ம ஸ்கில் இந்தியா மிஷன் மூலம் இந்த இளைஞர்களை அந்த தொழில்நுட்பத்துக்கு தயார்படுத்தணும், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அதனால தான் இந்த PM சேது மூலம் அது 59,000 கோடியில் 1,000 ITயிலையும் இந்த 1,000 கோடி மூலம் 5 NSTயிலையும் பயிற்சி மையங்களாக போட்டிருக்கோம். இந்த ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப்ன்ற ஆன்லைன் மூலம் இந்த ட்ரைனிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஆன்லைன் ட்ரைனிங் ஆல்சோ ஃப்ரீ ட்ரைனிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த உலகளாவிய வேலை வாய்ப்புக்கான அந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக சொன்னா நாளைய வேலைக்கான இளைஞர்களை இன்று தயார்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கம்.
1: 4th தொழில் புரட்சி, 5th தொழில் புரட்சி, இந்த மாதிரி எதிர்காலத்துல உள்ள தொழில்நுட்பங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் இப்பவே வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இப்ப ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளம் அந்த போர்ட்டல் பத்தி சொல்லுங்க சார். இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன? இது எத்தனை மொழிகள்ல வழங்கப்படுகிறது? இது மாணவர்களுக்கு வேலை தேடுவதற்கு எவ்வாறு பயனளிக்கக்கூடியதா இருக்கு சார்?
0: ஏன்னா அந்த ஸ்கில் இந்தியா ஹப்ன்றது திறன் மேம்பாட்டுக்கான ஒருங்கிருந்த கட்டமைப்பு ஆர் டிஜிட்டல் தளம்னு சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து ஒரு வேலை தேடணும்னா ஒரு இடத்துலையும், அப்ரன்ஷிப்புனா ஒரு இடத்துலையும், ட்ரைனிங்க்குனா ஒரு இடத்துலையும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பயிற்சி, சான்றிதழ், அப்ரன்ஷிப், வேலை வாய்ப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப், அதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தளம் வந்து 23 இந்திய மொழிகளில் செயல்படுது. 1.5 கோடிக்கு மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளனர். இது திறன் மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லலாம்.
1: ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் மூலம் பல்வேறு விஷயங்கள் அதுல கிடைக்குங்கிறதையும் சொன்னீங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் உருவான மாற்றங்கள் என்ன? வேலை தேடுவோர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து வேலை வழங்குவோர் என்ற நிலைக்கு இளைஞர்கள் மாறியிருக்காங்க, இதை பத்தி சொல்லுங்க சார்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டுதுன்னு சொன்னால் இந்த உண்மையான வெற்றி புள்ளி விவரங்களில் மட்டும் இல்லை, மக்களின் வாழ்க்கையில் எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குன்றது தான் முக்கியமான விஷயம். பல இளைஞர்கள் வேலை தேடுறவங்களாக இருந்த நிலையில் இன்று வேலையை வழங்குபவர்களாக மாறியுள்ளனர். சிறு தொழில்கள், சேவை நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகள் போன்றவற்றை தொடங்கி பலர் தொழில் முனைவோர்களாகவும் வளர்ந்துள்ளனர். 12.8 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தொழில் முனைவு பயிற்சி பெற்றுள்ளனர். 26,000 மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே ஸ்கில் இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை காட்டுகிறது.
1: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது வேலை தேடுவோரை வேலை வழங்குவோராக மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிராமப்புற அளவில் திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு சார்?
0: இந்தியாவின் வளர்ச்சி தான் கிராமப்புறத்தின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி இல்லை மாற்றியும் சொல்லலாம். இதனால்தான் ஸ்கில் இந்தியா திட்டங்கள் கிராமப்புற மக்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன? பெண்கள் கைவினைஞர்கள், விவசாய இளைய குடும்ப இளைஞர்கள், பழங்குடியினர் போன்ற பல்வேறு தரப்பினருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் இந்த பாரம்பரிய கைவிளைஞர்களுக்கும் நவீன கருவிகள், பயிற்சி, சான்றிதழ், கடன் வசதி போன்ற சந்தை வாய்ப்புகளை வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 24.2 லட்சத்துக்கு மேற்பட்ட கைவிளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வருமானமும் சுயநிறைவும் அதிகரித்துள்ளது.
1: கிராமப்புற அளவில் இந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு? பாரம்பரிய தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சார். உலக அளவில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க மத்திய அரசு எத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு? ஒர்க் ஸ்கில்ல போட்டியில இந்தியாவின் இடம் என்ன?
0: இந்திய இளைஞர்கள் உலக தரத்திலான திறன்களை வழங்குவதுதான் இதோட ஸ்கில் இந்தியாவோட மிஷனோட நோக்கம். இந்தியாவை உலகின் ஸ்கில் கேபிட்டல் என்று மாற்றுவதுதான் நமது மத்திய அரசின் முதலான நோக்கமாக இருக்கு. இதற்காக ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சிங்கப்பூர், UAE போன்ற பல்வேறு நாடுகளும் ஸ்கில் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் மூலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. வேர்ல்ட் ஸ்கில் போட்டியில் இந்தியா முன்னேற்றம் மிகவும் பெருமைக்குரியது. 2019 இந்தியா 39th இடத்துல இருந்தது இந்த வேர்ல்ட் ஸ்கில்ல. 2024 இந்தியா 13th இடத்தை பெற்றுள்ளது. இந்த 4 வெங்கல பதக்கங்கள் பிளஸ் 12 மெடலி ஆஃப் எக்ஸலன்ஸ் விருதுகள் இது இந்திய இளைஞர்கள் ஒரு திறனுக்கு ஒரு உலக தரத்தில் இருப்பதை நிரூபிக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமா உலக அளவுல பல்வேறு போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களை இந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கி இருக்கு, இதுல இந்தியாவோட இடம் என்ன அப்படிங்கறதும் சொல்லுங்க.

0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு என்ன சார்?
1: 2045 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை. இந்த இலக்கை அடைய சாலைகள், தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் மட்டும் போதாது, அவற்றை உருவாக்கவும் இயக்கவும் திறன்மிக்க மனித வளம் தேவை. அதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, தொழில்நுட்ப திறன்கள், உலகளாவிய வேலைவாய்ப்புகள், பெண்கள் அதிகாரமளித்தல், கிராமப்புற முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கும் தேசிய இயக்கமாக ஸ்கில் இந்தியா செயல்படுகிறது. எனவே ஸ்கில் இந்தியா என்பது வெறும் பயிற்சி திட்டம் அல்ல, இது விஸ்கித் பாரத் 2047 நோக்கி இந்தியாவின் மனிதவள புரட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு திறன், ஒவ்வொரு திறனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவதே ஸ்கில் இந்தியாவின் லட்சியம்.
0: கடந்த 12 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் வழங்கியிருக்கு அப்படிங்கறத நிறைய சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்துல திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் சிங்கவால் குரங்கு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
2: வணக்கம் நேயர்களே. பொதுவா குழந்தைகள் அதிகமா சேட்டை செஞ்சாங்க அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க, குரங்கு சேட்டைக்காரன் அப்படின்னு. அதே போல குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி அப்படின்னு சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே குரங்குகள் அப்படி சேட்டை செய்யுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு பதில் ஆமுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கும். இந்த குரங்குகள் பெரும்பாலும் நம்ம பகுதியில் செந்நிறமுடைய குரங்குகளை நம்ம நிறைய பார்த்துருப்போம். காடுகளில் இருக்கக்கூடிய குரங்குகள் வகைகள் அது ஒரு தனி ரகம். அங்கே சிங்கவால் குரங்கு, கொரிலா குரங்கு இப்படி பல வகை இருக்குது. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு குரங்கு இனம்தான் சிங்கவால் குரங்கு. இதற்கு ஏன் சிங்கவால் குரங்கு அப்படின்னு பேர் வந்துச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரங்குகள் அப்படி சேட்டை செய்யக்கூடிய ஒரு விலங்கா. இந்த சிங்கவால் குரங்கோடைய உணவு முறைகள் என்ன? நம்ம பகுதியில் இந்த சிங்கவால் குரங்கு எங்கே அதிகமாக இருக்குது? இந்த சிங்கவால் குரங்கால் நம்முடைய சூழலுக்கு எந்த வகையில் நன்மை செய்யுது? இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். அவரைத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நம்ம பகுதியில் குரங்கு அப்படின்னா செந்நிறத்தில் இருக்கக்கூடிய குரங்குகளை நிறையா பார்த்துருப்போம். அது என்ன மேடம் சிங்கவால் குரங்கு அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: சிங்கவால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காணப்படக்கூடிய ஒரு கரு நிற குரங்கு. அதோட பிடரி வெள்ளி நிறத்தில் அதோட பிடரி இருக்கும். அதோட வால் நீளமாகும். அதோட வாளோட நுனியில் கொத்தா முடி காணப்படுறதுனால சிங்கவால் குரங்குன்னு அதை அழைக்கிறாங்க. அடர்ந்த மலை வனப்பகுதிகளை மட்டும்தான் இருக்கும். கலக்காடு, முண்டந்துறை, மேகமலை, ஆனைமலை, கேரளாவில் அமைதி பள்ளத்தாக்கு, கர்நாடகாவில் குதிரைமுக், சிர்சி, ஹனவரா இந்த பகுதிகளில் அதிக அளவு காணப்படுது. கடல் மட்டத்திலிருந்து 610 1070 meters உயரத்தில் அடர்ந்த ஈரப்பதமான அடர்ந்த வனங்களில் மட்டும்தான் இவைகள் வசிக்கின்றன. ஒரு மரங்களோட மேல் பகுதியில், குடை போல் இருக்கிற மேல் பகுதியில் மட்டும்தான் அவைகள் வசிக்கின்றன. தரைக்கு வருவதற்கான

0: வாய்ப்புகள் வந்து மிக குறைவு.
1: சரி மேடம், இப்போ இந்த சிங்கவால் குரங்கு அது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை எடுத்து சொன்னீங்க. அது என்ன மேடம், சிங்கவால் அப்படின்னா அந்த வாளுக்கு ஏதாவது தனியான சிறப்பு ஏதாவது இருக்குதா?
0: பொதுவாகவே குரங்குகளில் வந்து வால் வந்து மரத்தை விட்டு மரம் தாகும் போது இல்லை மரக்கிளைகளில் தொங்கும் போது உடம்போட பேலன்ஸ் ஒரு சமநிலைப்படுத்துறதுக்காக தான் நான்கு கை கால்கள் இருந்தாலும் அதுக்கு தொங்குவதற்கு தாவுவதற்கு உதவியாக இருக்கிறது வால்.
1: குரங்குகளில் பல வகைகள் இருக்குது. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய அந்த அழகர் கோவில் சைடு வந்து செந்நிற குரங்குகளை பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி கொரிலா குரங்குகள்லாம் இருக்குது. இந்த சிங்கவால் குரங்குகள்லேயே வகைகள்னு ஏதாவது இருக்குதா?
0: இருக்குது, அது மலேசியா போன்ற பிற நாடுகளில் கூட இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிறது வந்து இந்த மக்கா சிலேனஸ்ங்கிற குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அழகர் கோவிலில் இருக்கிறது வந்து போனட் மக்கான்னு அதுக்கு பேர். அது தமிழில் வந்து குல்லாய் குரங்குகள்னு சொல்கிறாங்க. அந்த வகை மக்கா குரங்குகள் வந்து கோவில்கள் இல்லை மக்கள் நடமாடுற இடங்களில் வாழ்விடங்களுக்கு அடிக்கடி வரக்கூடியவை. ஆனால் இந்த லைன் டைல்டு மக்கா வந்து பொதுவாக வனப்பகுதியில் மட்டும்தான் வசிக்குது. மனிதர்களிட நெருங்கிறது வந்து மிக குறைவு. அது தனிமை விரும்பிகள்.
1: இந்த வகை குரங்குகளால் நம்முடைய சூழல் அமைப்பில் என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்குது மேடம்?
0: இவங்க வந்து பெரும்பாலும் இந்த வகை குரங்குகள் பழங்களை மட்டுமே உணவாக சாப்பிட்டு அந்த விதைகளை பரப்புகிற வேலைகளை செய்யுது. அதனால வனங்கள் வந்து இன்னும் அடர்த்தியாக இன்னும் நிறைய மரங்கள் வளர்ற அந்த சூழல் வந்து அங்கே உருவாக்குது. அடர்ந்த வனமாக இருக்கும்போது மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால மற்ற விலங்கினங்களை சப்போர்ட் பண்ணுற அளவு வனம் அடர்ந்து இருக்கிறதுனால பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, பல்லுயிர் பெருக்கத்துக்கு காரணமாக இருக்குது.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க மேடம். இதனுடைய உடல் அமைப்பு அப்படின்னு ஏதாவது இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆண் குரங்கு சிங்கவாளுக்கு ஆண் குரங்குக்கு தனி உடல் அமைப்பு இருக்குமா, இல்லை பெண் சிங்கவால் குரங்குக்கு உடல் அமைப்புகள் அது வெயிட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும்?
0: ஆண் குரங்குகள் பொதுவாக வந்து பெண் குரங்குகளை விட அளவில் பெருசாக இருக்கும். வால் அந்த அளவுகள்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ரெண்டு குரங்கினங்களுமே உடல் முழுதும் கருநிற ரோமம் இருக்கும். ரெண்டு குரங்குகள்லையுமே வந்து முகத்தை சுற்றி பிடரி வெள்ளி நிற பிடரி மயிர் இருக்கிறதும் ஒரு காரணம். மற்றபடி ஆண் குரங்குகளுக்கு வந்து இந்த நாய்ப்பற்கள்னு சொல்லுவாங்க, கெனைன் டீத், அது வந்து பெரியதாக இருக்கும். அது மற்ற உணவுகளை பிடித்து உண்பதற்கும் சக குழுவில் பக்கத்தில் இருக்க குழு அருகில் குழுக்களில் இருக்கிற ஆண்களோட சண்டையிடுறதுக்கும் உபயோகிக்குது. அதை போக மற்ற உருவத்தில் ரொம்ப ஒற்றுமையோ வெற்றுமையோ அப்படி ரொம்ப பிரித்து பார்க்கலாம் முடியாது. ரெண்டு குரங்குகள்லையுமே வாய்ப்பகுதியில் ஒரு பை போன்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் வந்து இது சாப்பிட்ற சாப்பாட்டை கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி பின்ன தேவையானப்போ அதை சாப்பிட்றதுக்கூடிய அந்த ஒரு அமத்தக அமைப்பு இருக்குது.
1: சரி மணி, இப்போ வந்து இந்த குழுக்களாக இருக்கும்போது சண்டையிடும் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்போ வந்து இது வந்து கூட்டமாக வாழக்கூடிய ஒரு வகை சார்ந்த குரங்கினமா?
0: சிறு குழுக்களாக வாழ்கின்றன. 6-53 வரை குரங்குகள் சேர்ந்து ஒரு சிறு குழுவை அமைக்குது. அதில் ஒரு ஆண் குரங்கு வந்து தலைமை பொறுப்பை எடுத்துக்குது. அது ஆல்ஃபா மேல்னு சொல்கிறாங்க. அதில் 30% அந்த குழுவில் வந்து பெண்கள் தான் இருக்காங்க. பெண்கள் வந்து குழந்தைகளை பராமரிக்கிறது, உணவு தேடுறது, அது போன்ற பொறுப்பான வேலைகளை செய்கிறாங்க. ஆண் குரங்குகள் அதிகமாகும்போது அது ஒரு குழுவிலிருந்து இன்னொரு குழுவை நோக்கி நகர்ந்து வருது. மைக்ரேஷன் பண்ணி வேற ஒரு புது குழுவை உருவாக்குற வேலையை செய்கிறது.
1: மைக்ரேஷன் அப்படின்னா அப்போ இடப்பெயர்வு உண்டா?
0: ஆண் குரங்குகள் மட்டும் தேவையான சூழ்நிலையில் மைக்ரேட் பண்ணுது.
1: அது எங்கேருந்து எவ்வளோ தூரம் பயணிக்க முடியும்?
0: அதிக தூரம் போக முடியாது. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு காட்டு மரத்தொகுதியை நோக்கி நகரும்.
1: இனப்பெருக்க காலம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் இனப்பெருக்க காலம்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குதா, இல்லை எப்படி மேடம்?
0: வருடம் முழுதுமே இனப்பெருக்கம் காலம்தான். ஆனால் அதிகமான உயிர்த்தொகை பெருக்கம் இருக்கிறது வந்து மழைக்காலங்கள், பருவமழை காலங்களில் அதிகமான உயிர்த்தொகை பெருக்கம் இருக்கிறத அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சு.
1: சராசரியாக இந்த சிங்கவால் குரங்குடைய ஆயுட்காலம் அப்படின்னா எத்தனை வருடங்களை சொல்லலாம் மேடம்?
0: 20 வரை அதோட ஆயுட்காலம். அதை ஒரு உயிரியல் பூங்கா மாதிரி இடத்துல வச்சு நம்ம பாதுகாக்கும் பொழுது 38 வரை ஆயுட்காலம் இருக்கிறத

0: கவனிச்சிருக்காங்க.
1: ஒரு இனப்பெருக்கத்திற்கு ஒரு தாய் எத்தனை குட்டிகளை ஈன்றெடுக்க முடியும்?
0: பொதுவாக பெண் குரங்குகள் வந்து ஒரு 4-6 மாசத்துல இனப்பெருக்க பக்குவம் அடைஞ்சிருதுங்க. அதோட இனப்பெருக்க வயதுக்குள்ள 3-4 குட்டிகளை வந்து ஈன்ற வழக்கம் இருக்கிறது.
1: ஒரு குட்டி இப்போ வந்து பிறந்துருச்சு, தாயுடைய அரவணைப்பில் எத்தனை நாட்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அதுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கும் அது?
0: இந்த பெண் குரங்குகள் வந்து ஒரு 2-3 வயது வர வரைக்கும் குட்டிகளை பராமரிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் ஆண் குட்டிகளில் தான் அதிக கவனம் செலுத்துது பெண் குட்டிகளை விட.
1: ஒரு சிங்கவால் குரங்கு இருக்குது, நம்ம பகுதியில் ஒரு குரங்கு இருக்குது, அப்படி என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்?
0: குரங்குகளை வந்து வாலுள்ள குரங்கு வாலில்லா குரங்குன்னு ரெண்டாக பொதுவாக பிரிக்கலாம். அதில் இந்த வாலில்லா குரங்கில் தான் கொரிலா, கிப்பான், உராங்குடான், சிம்பன்சி அதெல்லாம் வருது. அந்த குரங்குகள் வந்து பரிணாம வளர்ச்சியில் மனிதனோட நெருங்கிய தொடர்பு உள்ள குரங்குகள். அளவும் பெரிதாக இருக்கும், தேவைப்படும் போது 2 கால்களால் கொஞ்சம் குனிந்து நடக்கக்கூடிய அந்த பைபெடல் லோகோமோஷன் சொல்லுவோம், அது கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த வால் இருக்கிற குரங்குகளில் 2 வகை தான் இருக்குது. ஒன்று வந்து மக்காவ் குரங்கு, இன்னொன்று லங்கூர் குரங்கு. அதில் மக்கா குரங்கு காட்டு பகுதியில் இருக்கிறது லயன் டெய்ல்டு மக்கா. அதுவே வந்து மனிதர் வாழ்கிற அழகர் கோவிலை சுற்றி இருக்கிற இடங்களில் இருக்கிறது பானட் மக்கா. இந்த லங்கூர் வகைகளுமே 2 இடங்கள்லையும் இருக்கும். காடுகளில் இருக்கிறது நீலகிரி லங்கூர்னு ஒன்று இருக்குது, அண்டு மற்ற ஊருக்குள்ளே இருக்கிறது ஹனுமான் லங்கூர், கிரே லங்கூர்னு சொல்லுவாங்க. அது வந்து மனிதனோட வாழ்வியிடங்களோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இந்த 2 குரங்குகளுமே இந்த மேகமலை இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் எடுத்துக்கிட்டா, சில மரங்களில் மேல் பகுதியில் மரத்தோட உச்சி பகுதியில் லயன் டெய்ல்டு மக்காவும், அதோட மத்திய பகுதியில் கீழ்ப்பகுதியில் நீலகிரி லங்கூரும் ஒரே மரத்தில் வசிக்கக்கூடியது, இணைந்து வசிக்கக்கூடியவங்க. மக்கா லங்கூர் வந்து பழங்களை உண்டு வாழுது, சிறிதளவு இலையை சாப்பிடும். அந்த நீலகிரி லங்கூர் வந்து சிறிது பழங்களையும் நிறைய இலைகளையும் அதே மரத்தில் சாப்பிட்டு இணைந்து வாழக்கூடிய குணமுடையது ரெண்டும்.
1: இப்போ இதற்கு தாவக்கூடிய அந்த தன்மைன்னு இருக்கும்னா, மரத்திற்கு மரம் தாவும் போது எவ்வளவு ஹைட்டில் எவ்வளவு தூரத்துக்கு அதால் தாவ முடியும் மேடம்?
0: பெரும்பாலும் ஒரு 100 மீட்டர் அந்த தூரத்துக்கு வேணா. ஒரு அடர்த்தியான காடுகள் தான், ரொம்ப அதிக தூரத்துக்கு அவங்க தாவ வேண்டியதில்லை. அவங்களோட முன் கைகளில் வந்து நீளமான விரல்கள் இருக்கும், அவங்க தோள்கள் வந்து நல்ல உறுதியான தோள்கள் இருக்கு. அந்த விரலோட அமைப்பு பார்த்தா கட்டை விரலும் மற்ற விரலும் எதிர்முகமாக அமைஞ்சிருக்கும். அந்த வால் நீளமான வால், அந்த கொத்து முடி, இது எல்லாமே வந்து பின்கால்கள் வந்து முன்கால்களை விட நீளமாக இருக்கும். முன் கைகளை விட பின்கால்கள் நீளமாக இருக்கிறதுனால ஒரு கிளையில இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி தவி பக்கத்தில் இருக்க மரத்தோட உச்சிக்கு போகிறது வெகு விரைவாக பண்ணுது. அது வந்து ஒரு ஸ்பீடோடையும் பண்ணுது. ஆனால் இது பெரும்பாலும் வந்து ஒரு மரத்துலேருந்து அப்படியே ரோட்டில் நம்ம வெஹிக்கிள்லாம் போகிற மாதிரி இது அப்படியே தொடர்ந்து போகிறதுனால அதிகமான தூரத்துக்கு தாவ வேண்டிய அவசியம் அதுக்கு ஏற்படலை.
1: சரி மேடம், இந்த குரங்கு தண்ணீரை கண்டா பயப்படும் அப்படிங்கிறாங்களே, அது உண்மைதானா?
0: பெரும்பாலும் பழங்களில் உள்ள ஈரச்சத்து, இழைகளில் உள்ள ஈரச்சத்து தான் மலை காடுகளில் தான் வசிக்குது. அது பயந்து வாழ்கிற அளவு இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன்.
1: இது எந்த மாநிலத்துடைய விலங்கு?
0: கேரள மாநில விலங்காக இது கொண்டாடப்படுகிறது.
1: சிங்கவால் குரங்கு
0: கேரளாவின் மாநில விலங்காக இருக்கிறது.
1: இப்போ வந்து சிங்கவால் குரங்கு இதனுடைய எண்ணிக்கை இப்போ வந்து அதிகமாக இருக்குதா இல்லை குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஏன்னா நாளுக்கு நாள் வந்து சூழல் அமைப்பு வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. மனிதனுடைய தேவைக்காக காடுகள் அழிப்பெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம், அது வந்து மறக்க முடியாத உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு புலியாக இருக்கட்டும், ஒரு யானையாக இருக்கட்டும், அதனுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிங்கவால் குரங்குடைய எண்ணிக்கை 30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததற்கும் இப்போ இருப்பதற்கும் அளவில் வந்து நம்மளுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா, கூடியிருக்குதா, இல்லை சமநிலையிலே இருக்குதா?
0: 1960-70களில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புலையில் 25,000-30,000 வரைக்கும் இந்த குரங்குகள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்திருக்கு. 2020 பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் எடுத்த கணக்கில்

0: இதில் இது 2500 3500 குறைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் நம்ம காடுகளை அழித்து காஃபி மற்றும் தேயிலை தோட்டமாக மாற்றினது, ரோடுகள் அமைத்தது, சுற்றுலா போகிற மனிதர்களோட இன்டராக்ஷன், பொதுவான காலநிலை மாற்றம், அதனால டீஃபாரஸ்டேஷன் நடந்த காடுகள் வந்து மரங்கள் அழிந்த காரணம், அது இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம் இல்லைன்னா இயற்கையில் வறட்சியினால் அழிந்ததாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு மரத்தொகுதியிலேருந்து இன்னொரு மரத்தொகுதிக்கு உணவை தேடி போக வேண்டிய இருக்கும் போது, அந்த ரோடுகள் காடுகளுக்கு நடுவில் ரோடுகள் போடுற மாதிரி வர சூழ்நிலை வரும்போது நிறைய வந்து விபத்துக்குள்ளாகிறத, வாகனங்களால் மோதப்பட்டு தாக்குதலுக்குள்ளாகிற நிலைமை வந்தது.
1: இதோடைய எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றீங்க, இதை வந்து எதன் அடிப்படையில் வந்து நம்ம கணக்கீடு செய்ய முடியும்? இப்போ புலிகள்லாம் நம்ம ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய கால் தடம் வச்சு நம்ம ஆய்வு எடுக்கிறாங்க, அதே போல் கண்காணிப்பு கேமரா மூலமாகவும் கூட கண்டறியப்படுது. இந்த சிங்கவால் குரங்கு வந்து மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கும், அது எப்படி ஒரு குறிப்பாக நம்ம வந்து எண்ணிக்கையில் அளவிட முடியும்?
0: சிறிய சிறு குழுக்களாக தான் இருக்குது, 6-53 வரை இருக்கும்னு சொன்னேன் நான். அதனால் அந்த குறிப்பிட்ட மரத்தொகுதிகளில் தான் இருக்குது, அதனால் நேரடியாகவே போய் கணக்கிடுற முறை ஒன்று இருக்குது. இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தங்கி இருந்து அது வழியாக அந்த இடத்து வழியாக கடக்கிற குரங்குகளோட எண்ணிக்கையை பதிவு செய்கிற மெத்தட் ஒன்று இருக்குது, இல்லைன்னா குரங்குகளோட கேமராக்களை பொருத்தி எண்ணிக்கையை பதிவு பண்ணுற முறை இருக்குது, இல்லைன்னா சில குரங்குகளை பிடித்து அதில் சில அடையாள வில்லைகள் காலர்ஸ் டேக் எல்லாம் போட்டு திரும்பவும் அது வரும்பொழுது அதை கணக்கில் எடுக்கிற முறை இருக்குது. அதோட கழிவு பொருள்கள் இல்லை அது சாப்பிட்டு மீதமாக்கின உணவுப் பொருள்கள் கிடைக்கிற இடங்களை பொறுத்தும் அங்கே விசிட் பண்ணி அதில் எண்ணிக்கையை வந்து பதிவு பண்ணுறாங்க.
1: இப்போ 53 குரங்களோட ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறீங்க, அப்போ அதோடைய சமூக அமைப்பை இன்னும் நீங்கள் விரிவாக ஏதாவது சொல்ல முடியுமா?
0: அந்த குரங்களில் பல ஸ்டேஜ் இருக்குது, இன்ஃபன்ட் ஸ்டேஜ்னு ஒரு வயதுக்குள்ளே எப்படி மனிதர்களில் பல ஸ்டேஜ் இருக்கோ அது மாதிரி ஒரு வயதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேஜ் இருக்குது, இன்ஃபன்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சப் அடல்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 4-6 வயதுக்கு மேலே வயது முதிர்ந்த பெண் குரங்காக மாறுது, 8 வயதுலேருந்து நல்ல வளர்ச்சி அடைந்த ஆண் குரங்குகள் ஸ்டேஜ் வருது. அதுக்கப்புறம் அதில் ஒன்று வந்து ஒரு டாமினன்ட் ஆல்ஃபா மேல்னு சொன்னேன், அதுதான் வழி நடத்துது அந்த குழுவையே, அதற்கு வந்து எல்லா விதமான முன்னுரிமையும் உண்டு. அது அந்த குழுவை பாதுகாக்கிறது அதோட வேலையாக இருந்தாலும் அதில் இனப்பெருக்கத்துலேருந்து எல்லா உணவு அளிப்பதுலேருந்து எல்லாத்துலேயும் அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. பெண் குரங்குகள் அதிகமாக இருக்குது, இந்த ஆண் குரங்குகள் வெளிக்குழுக்களில் இருக்கிற ஆண் குரங்குகளோட இன்ட்ராக்ஷனும் பண்ணுறது கிடையாது, அதோட குழுவில் இருக்கிற பெண் குரங்குகளோட இருக்கிற அளவு அந்த நட்போடு இருக்கிற மாதிரி பக்கத்து குழுக்கள்ல இருக்கவங்களோட எந்த இன்ட்ராக்ஷனுமே பண்றது கிடையாது. அதனாலதான் ஒரு 100 மீட்டர் இடைவெளியாவது பக்கத்து குழுக்களுக்கு இடையே இருக்கணும் சொல்றாங்க. பெரும்பாலும் உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் ஆண் குரங்குகள் வேற வேற குழுக்கள்ல இருக்கிற ஆண் குரங்குகளுக்கு இடையில அதிகமான சண்டை நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: நீலகிரி லங்கூர் வகை இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதுக்கும் சிங்கவால் குரங்குக்கும் ஏதாவது வேறுபாடுகள்னு இருக்குதா?
0: வேறுபாடுன்னு சொன்னால் அந்த சிங்கவால் குரங்குக்கு வாய் பகுதியில் ஒரு பை மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது உணவை கொஞ்சம் சேகரித்து வச்சுட்டு பின் நேரத்தில் அதை தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி, இதோட பிடரியில் முகத்தை சுற்றியில் இருக்கிறது வெள்ளி நிற முடி, பிடரி வந்து வெள்ளி நிறத்தால் மயிரால் ஆனது. ஆனால் அந்த நீலகிரி லங்கூர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதே மாதிரி தான் தெரியும், அதோட உடம்பு கொஞ்சம் நீலவாக்கில் கொஞ்சம் நீளமானது, ஸ்லெண்டர்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கொஞ்சம் நீளமான நீட்சி உடையது. இதோ அதோட பிடரி வந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். நீலகிரி லங்கூரோட வால் வந்து கொஞ்சம் நீளமானது, அதோட வால் நுனியில் அந்த கொத்தான முடி கிடையாது.
1: சிங்கவால் குரங்கு அதற்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்னால் என்னென்ன இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்க பேசும்போது கூட இரவு நேரங்களில் வந்து வாகனத்தில் அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் காரணமா இல்லை வேறு காரணங்கள் ஏதாவது இருக்குதா?
0: அது மருத்துவ குணம் உள்ளதுன்னு நினச்சி அதை நிறைய வேட்டையாடுறது நடக்குது, சட்டவிரோதமான அந்த வேட்டையாடுதல் வந்து அதுவும் ஒரு, அதோடய எண்ணிக்கை குறைவதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதிகமான காரணம் வந்து பருவகால மாற்றம்தான், காலநிலை மாற்றம்தான் அதிகமாக அது எண்ணிக்கை, மரங்களோட அடர்த்தி குறையிறது, மனிதனால் உருவாக்கப்பட்ட டீஃபாரஸ்டேஷனும் இருக்குது.

0: காலநிலை மாற்றத்தினால் வர்ற மரங்களோட குறைவு, காடுகள் அழியிறதுனாலையும் அது பாதிக்கப்படுது. இது போக நம்ம பயிரிடும் முறைகள், நம்ம நகரத்தை விரிவாக்குறோன்னு காடுகளை அழிக்கிறது, இதுவும் மறைமுகமாக வந்து சிங்கவால் குரங்குகளோட வாழ்வியலை பாதிக்குது.
1: இவற்றை பாதுகாக்க அரசாங்கம் சார்ந்த ஏதாவது நடவடிக்கைகள் இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: 2025 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இதுகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு புத்திட்டத்தை வந்து அறிவித்தாங்க. இது போக தன்னார்வ நிறுவனங்களும் இதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து இதோட பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், அதோட உயிர் தொகை கணக்கெடுப்பு, அதுகளுக்கு வர வியாதிகளை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது இவங்களை பாதுகாக்கிறதுல. அதிகமாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூரில் இருந்து, ஐஏஐசி பெங்களூர், சிசிஎம்பி ஹைதராபாத், இவங்கெல்லாம் வந்து அதிகமான அளவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஏவிசி காலேஜ் மயிலாடுதுறையில் இந்த மக்கா, லைன் டைல் மக்காவை பற்றின ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க.
1: இத்தனை அமைப்புகள் ஆராய்ச்சியும் பண்ணுறாங்க, அதை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு தனி மனிதனாக என்னுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கணும்?
0: தனி மனிதனாக நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கணும், நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற வளங்களை அளவான விதத்தில் யூஸ் பண்ணணும், தரமான என்விரான்மெண்ட்டை நம்ம சூழ்நிலை சுற்றுச்சூழலை மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளுக்கு வரப்போகிற சந்ததிகள், விலங்குகளுக்கும் நம்மளோட வரப்போகிற சந்ததிகளுக்கும் அது தரமான விதத்தில் தேவையான அளவில் கிடைக்கிறது. நம்ம வந்து அதில் எந்த இடையூறும் இல்லாமல் ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழ்கிறது, இயற்கையில் கிடைக்கிற பொருட்களில் சமநிலையில் பயன்படுத்துறது, தண்ணீரை அளவான அளவு உபயோகப்படுத்துறது, பெட்ரோல் போன்ற ஃபாசில் ஃபியூயல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எரிபொருள் வெளியீட்டை வந்து குறைக்கிறது, இது மாதிரி சில நம்ம அதுக்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துறது, இல்லை காற்றிலிருந்து வர விண்ட் மில்லிலேருந்து வர மின்சக்தியை பயன்படுத்துறது, இந்த மாதிரி மாற்று ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை வந்து நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும். சாதாரணமாகவே பொது போக்குவரத்தை கொஞ்சம் அதிகமாக நம்ம பயன்படுத்தலாம், அதுவும் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை வந்து எமிஷனை வந்து குறைக்கும். கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வாயுக்கள் வந்து நம்மளோட அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும்போது தான் புவி வெப்பமயமாதல் நடக்குது, பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயர்றது, தாழ்வான நிலப்பகுதிகளெலாம் தரையில் அடியில் போகிறது, இது இன்னொரு விதத்தில் வந்து மழைப்பொழிவோட அளவையும் மாற்றுது. மழைப்பொழிவு குறையிறது தான் நிறையா இடங்களில் வந்து காடுகள் அழிகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. மரங்களில் அடர்த்தி குறையும் போது அதை நம்பி வாழ்கிற பறவைகளும் விலங்குகளும் வாழ்விடத்தை வந்து இழக்கிற நிலைமை வருது. வாழ்விட இழப்புங்கிறது முக்கியமாக அதோட வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். வாழ்விடத்தை நம்பி தான் அதோட உணவு முறை, மற்ற உயிர்த்தொகை பெருக்கம் இது எல்லாம் இருக்குது. வாழ்விடமே குறையும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறு குழுக்களாக மாறுது, சிறு குழுக்கள் வந்து நோய் தாக்குதல் அதிகமாக உட்படுத்தப்படுது. எல்லா உயிருக்கும் ஒரு எதிரி உயிரம் இருக்கும், அதுகள்லேருந்து தன்னை பாதுகாக்கிற திறன், அந்த ஒற்றுமையான பெரிய குழுவாக இருந்தால் அவங்க எதிர்த்து போரிடலாம், அதுவும் பண்ண. ஸோ சூழ்நிலை, காலநிலையும் சூழ்வியலையும் எதிர்க்க முடியலை, அதனால் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் சிறு குழுக்களுக்கு குறைவாக தான் இருக்குது. அதில் சிறு குழுவாக மாற மாற அது அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு.
1: இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஒரு விலங்கியல் துறையில் முனைவர் பட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிங்கவால் குறித்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்கிறாங்களா, அவங்கக்கிட்ட வரவேற்பு எந்த வகையில் இருக்குது? ஏன்னா இது பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அடர்ந்த காடுகளில் தான் இது அதிகமாக இருக்குது, நம்ம நகர்ப்புற பகுதிகளில் கிடையாது. அப்படிங்கிறப்ப மாணவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது?
0: சலீம் அலி இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில், அப்புறம் டேராடூனில் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட், இங்கெல்லாம் வந்து ஆய்வு மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இது சம்மந்தமான ஆய்வுகளில் இப்போ தான் இளைஞர்களுக்கு இன்னும் தன்னார்வமாகவே வனப்பகுதிகளில் முறையான அனுமதி பெற்று உள்ளே போய் இருக்கிற உயிரினங்களை ரெக்கார்ட் பண்ணுறது, அந்த ஆர்வம் வந்து சமீப காலத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இளைஞர்கள்ட்ட. அவங்க அதற்கான ஆய்வில் ஈடுபடுறதையும் விருப்பமாக தான் செஞ்சுட்டு

0: இருக்காங்க.
1: இந்த சிங்கவால் குரங்கை பாதுகாக்க சரணாலயங்கள் அப்படின்னு ஏதாவது குறிப்பிடத்தக்கது இருக்குதா?
0: சிங்கவால் குரங்குகள் சரணாலயம்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஆனமலை புலி சரணாலயம், களக்காடு முண்டந்துறை புலி சரணாலயம் இங்கெல்லாம் பாதுகாக்கப்படுது. இதுபோல் கேரளாவில் அமைதி பள்ளத்தாக்கு தேசிய சரணாலயம், பெரியார் புலி சரணாலயம், இரவிக்குளம் தேசிய சரணாலயத்திலையும் பாதுகாக்கப்படுகிறது. கர்நாடகாவில் குதிரைமுக்க தேசிய சரணாலயம், ஸ்ரீராவதி பள்ளத்தாக்கு வனவிலங்கு சரணாலயம், இந்த இடங்கள் எல்லாம் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது.
1: இப்போ நம்ம மாநிலத்தையே சொல்லிட்டீங்க, வெளிநாடுகளில் ஆப்பிரிக்காலெலாம் நம்ம குரங்கு இனங்களை பார்த்துருப்போம், அப்போ அங்கே வந்து இந்த மாதிரி சிங்கவால் குரங்குலாம் இருக்குதா எப்படி?
0: மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுற சிங்கவால் குரங்கு அக இட விலங்கு, எண்டமிக் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. இதோட உறவினர்கள் சிஸ்டர் ஸ்பீசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்கா குரங்குகள் இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளில் இருக்குது. அதை வந்து பிக்டைல்டு மக்கா அப்படின்னு சொல்கிறாங்க, பாகை மக்கா, சிபாரட் மக்கா, இது போன்றது வந்து சிஸ்டர் ஸ்பீசிஸ், உறவு நிலையில் கொஞ்சம் ஒத்து போகிற அனிமல்கள். ஆனால் லயன் டைல்டு சிங்கவால் குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்மளோட தென்பகுதியான இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிற எண்டமிக் ஸ்பீசிஸ், அக இட விலங்கு. சிங்கவால் குரங்கு வந்து தோன்றுனதே ஆப்பிரிக்காவில் தான். அதில் சில்வானஸ் சிலேனஸ்ங்கிற ஒரு தொகுதியான மங்கியிலிருந்து தான் முதல் அந்த குரங்குகள்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் பண்ணி இடம்பெயர்வு பண்ணி யுரேஷியா, யூரோப்பும் ஏஷியாவும் சேர்ந்து ஒரே கான்டினென்ட்டாக இருந்த போது அங்கே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசிய கண்டத்தில் தென்கிழக்காக நகர்ந்து அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியாவுக்கே அது வந்திருக்கு. அதை இன்னும் நகர்வு பண்ணி இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்த பிறகு காலநிலை மாற்றம் காரணமாக வனமே தனித்தனி சிறு சிறு பகுதியாக பிரிஞ்சதுனால, மர தொகுதிகள் பிரிஞ்சதுனால தனித்தனி இடங்களில் சிறு சிறு குழுக்களாக இப்போ இருக்குது.
1: உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வெறும் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடுன்னு சொல்லிக்கிங்க, அது மட்டும்தான் பிரதான உணவா இல்லை அது வந்து மாமிச விலங்கா?
0: சிங்கவால் குரங்குகளை ஃப்ரூகி ஓரஸ்னு சொன்னோம், அது வந்து பழங்கள், பலா, வெடிப்பலா, அத்தி பழங்களை விரும்பி சாப்பிட்றது தான். இதிலிருந்து அதுக்கு வந்து மாவு சத்து தான் கிடைக்கும். ஸோ புரதச்சத்து தேவைக்காண்டி சின்ன சின்ன முதுகெலும்பற்ற உயிரினங்களை சாப்பிடும். பூச்சி வகைகளில் எறும்பு, சிலந்தி வகைகளை சாப்பிடுது, பல்லிகளை சாப்பிடுதுன்னு கூட ரெக்கார்டு இருக்குது. சில நேரங்களில் மழைப்பொழிவு குறைஞ்சு பழங்களோட விளைச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தப்போ பறவைகளோட முட்டைகளை சாப்பிட்றதாகவும் கண்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அழிவை நோக்கி போயிட்டுருக்க இந்த அரிய வகை குரங்கு வகைகளை பாதுகாக்கணும்னா நம்ம சில சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அந்த இந்த இடங்களில் உள்ளூர் மக்களை இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பங்கு பெற செய்யணும். துண்டிக்கப்பட்ட காடுகள்னு சொல்கிறோம், இந்த காடுகளையும் மற்றொரு துண்டிக்கப்பட்ட காடுகளையும் இணைக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் காரிடர்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கெனோபி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. அதாவது புதிதாக பல மரங்களை, அதுவும் சிங்கவால் குரங்குகளுக்கு பிடித்தமான பல வகை மரங்களை வரிசையாக இந்த தொகுதியிலிருந்து அடுத்த தொகுதி வரைக்கும் ஒரு பாலம் மாதிரி வந்து நடவு செய்து அதை பாதுகாக்க வேண்டியது. அப்போ தொடர்ச்சியாக மர உச்சியில் ஒரு மரத்தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதியை நோக்கி அது போகிறதுக்கு, அதுக்கு தேவையான உணவை தேடுறதுக்கு, அது வாழ்வியலை நல்ல விதமாக அது மேற்கொள்கிறதுக்கு இந்த முயற்சி வனத்துறையில் எடுத்துகிட்ருக்காங்க. காஃபி தேயிலை தோட்டத்தெல்லாம் சுற்றி இப்போ நம்ம அதை வந்து அந்த இடத்துல இருந்த மரங்களை அழித்து தான் அந்த காஃபி தேயிலை தோட்டம், திரும்பவும் அந்த பகுதிகளில் நாட்டு பழ வகை மரங்களை வந்து நடவு செய்ய ஊக்குவிக்க வேணும். விவசாயிகளை வேட்டையாடுவது, சட்டவிரோதமான வேட்டையாடுதலை தடுக்கிறதும் இன்னொரு வகையில் இந்த உயிரினங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும்.
1: நிச்சயமாக ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க, இந்த புவி வந்து நமக்கு மட்டும் ஆனது கிடையாது, எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானதுன்னு தான் கூட அந்த கருத்தை அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. சிங்கவால் குரங்கு அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, உணவு முறைகள் என்ன, அதனுடைய எண்ணிக்கை இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, அதனை பாதுகாக்க தனி மனிதனாக நாம் என்ன செய்யணும், இப்படி பல தகவல்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய

0: கருத்துக்களையும் தகவல்களையும் எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி மேடம்.
1: இந்த வாய்ப்பினை அளித்த அகில இந்திய வானொலிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்களை எடுத்து சொன்னோம். இந்த சக மக்களுக்கும் எடுத்து சொல்ல வாய்ப்பு கொடுத்த அகில இந்திய வானொலிக்கு நன்றி.
2: இதுவரை சிங்கவால் குரங்கு நேர்முகம் கேட்டோம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:35. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களின் பாடல்கள் புளிக்க காத்திருக்கிறது. முதல் பாடலாக இதோ காட்டலைகளில் வளம் வருகிறது, காணம்.

நேரம் இரவு 10:44. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்றைய நட்சத்திர கீதங்களில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட பாடல்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை மக்கள் எம்ஜிஆர் அப்படின்ட்டு அழகாக கூப்பிட்டாங்க, ரொம்ப பாசத்தோடு வரணை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அழகுக்கும் வீரத்துக்கும் கடமைக்கும் கண்ணியத்துக்கும் எப்போவுமே தவறாமல் நடந்துக்கிட்டாரு. அதை அவரோட பாடல்கள்லையும் கேட்கலாம். இப்போ அவரோட காதலை வர்ணிக்கிற ஒரு பாடலாக வந்துக்கிட்டே இருக்குது காட்டலைகளில். இதோ

நேரம் இரவு 10:50. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒழிக்கிறது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை மக்கள் வந்துட்டு அவங்க வீட்டில் ஒருத்தாளாகவும் எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்ற சொல்கிற மாதிரி அண்ணனாகவும் தம்பியாகவும் தான் பார்த்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலிருந்து அவரோட கடமையை நிரூபிக்கிற மாதிரி ஒரு பாடல் இதோ காட்டளைகளில்.

நேரம் 10:55, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒழிக்கிறது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் அவரோட வாழ்க்கையில் சிகரத்தோட உச்சத்தில் இன்றளவுலையும் மக்களோட மனசில் மன்னாதி மன்னனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட எம்ஜிஆரோட வீரத்தை போற்ற வகையில் ஒரு பாடல் இதோ காட்டலைகளில், மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் நாளை ஒலிக்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி, 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பெண்கள் நலம் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, வழங்குவோர் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கோயம்புத்தூர். எட்டு 45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு கோயம்புத்தூர் வானொலி, 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சி மேரம், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் யோகா கலை பயிற்சினர் பி கிருஷ்ண பாலாஜி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம் நிகழ்ச்சி ஒன்றில், 2:55 வானிலை அறிக்கை, அத்துடன் 3 மணிக்கு நிகழ்ச்சியானது ஒளிபரப்பானது நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒளிபரப்பில் 5:30 நாளொரு குரல், 296, 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், அதனைத் தொடர்ந்து ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையேயான ஷெல்லிங் லெட்ஸ்லி நடைபெறும் கிரிக்கெட் ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை மாலை 6:30 தொடங்கி ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதுவரை நமது வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 6:40 மதுரை தண்டல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தண்டல், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் கறவை மாடு வளர்ப்பு குறித்து பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்கள் தரும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தண்டல், 8:30 இது நம்ம ஏரியா, 8:45 மதுரை தண்டல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளை ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.

0: that the deal to end the war with the United States would also require Israel to withdraw from Lebanon. Iranian Foreign Minister Abbas Araghchi said Israel's continued occupation of southern Lebanon would violate the memorandum of understanding reached between the United States and Iran. In the FIFA World Cup 2026, France will take on Senegal in Group 1 clash at New Jersey in the United States tonight. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.